சிலம்பாட்டம் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு கடந்த 41 நிமிடமாக மீண்டு வரை நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு அகரவத்திலிருந்து தேவி நிகழ்ச்சி கேட்டு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டியில இருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம், உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஃபரிதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. எம்எஸ் பெருமாள் யாட்டியந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கனியமா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல குமாரி, டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெளிமடு செல்வராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வத்திருந்த ஐயாக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிமடு செல்வராம், கிருஷ்ணபக்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதில் வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஹெடன் கேம் வழியில இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுதின் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷிவானி அக்கா, அன்பன காலை நேர வணக்கம். நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். பண்டாரவளிந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோலதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியிருக்கவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொழும்பு இந்த ஸ்டீவன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதேவேளை கந்தராய் கே உவேதி வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தார், ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுதின் வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அவிசாவளை பேண்டர் கெஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தினி, துர்ஷத்தினி, அதே போல ரோகன்யா, அர்ஷினி, கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோரும் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமே பாடல்.

நான் இத சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க.

ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை புல்தின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0712 2725 0703 அதே போல 0312 2725 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிறது கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு கல்கிய வித்திருந்த ஆனந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாராயஸ்ரீ சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உமாச்சந்தன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பனாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாங்களில இருந்து மகேஷ் நிகழ்ச்சி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல். ஒலிக்கும் பாடல் இது ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக.

0: வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதேபோன்று வெள்ளவத்தில் கூடி தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு திசு மகாரம் வந்து கீதா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று எங்களது அன்பிற்கினிய மாமா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகவை தினமாம். அவரை வாழ்த்துவதாக அவருடைய அன்பு மனைவி சண்முக வடிவு, மகன் அரவி, அதேபோல மகள் பிரியா, மருமகளான மஞ்சு, கீதா, அக்காமார்களான கமலம், சரோஜினி, ராஜி ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசனம் மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மத்துக்கமா அம்பேத்தனிலிருந்து பனிமரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். விதுஷான் கக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அக்கறை பற்று போட்டிருந்து நிசான் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பிரவுன் சைக்கிள் இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. மிஸ்கலியா சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர் பாலு வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் தன்னுடைய அன்பு மனைவி இல்லாதா மகன் ராஜா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கன்னி கலகாலந்து ராமச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேரணாட்சா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாச தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்த கொள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சில துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போல ஆட்டன் கலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஐயா துரேஸ், முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. யோகேஸ்வரன், தர்ணிகள், ஸ்ரீ வாணி விலாஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி கௌரி, மகள்மார்களான கமிதா ஸ்ரீ, அமிதா ஸ்ரீ, அதே போல தன்வியா ஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ருபி, அதே போல நிதுக்ஷன், சிந்துஜா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு பிளத்கோப்பிட்டிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நிலாவத்திலிருந்து எஸ்பி சந்தோஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு சிவா நோர்வுடன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் அக்கா வினோதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு வினோதன் வந்திருக்கிறாங்க பண்டார்வடையில இருந்து. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மொனராகலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா மாளிகாவத்தை, சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. இதேவேளை தீகல வட்டவளைந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராஜா செயின்ட் ஜேம்ஸ் இருந்து வந்திருக்கிறாங்க. லிந்துளை எழுஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமேன பாடல்.
1: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Hey, good luck.

வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. விதமுலையிலிருந்து ஹரிகர நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். விதமுலையிலிருந்து கொத்மலை நோக்கி இப்ப வந்து பயணிக்க போறாங்களாம். நம்ம வசந்தமிகம் வந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டே அப்படியே போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உடைய பயணம் வந்து சிறப்பான பயணமாக அமைய நாங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் ஹரிஹரன். அதே போல சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேரு வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரி சிவானி ஜேஎம் ரிஷ்வான் எழுந்து கூட வேறு வளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொட்டக்கலைந்து சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வேறுவலிருந்து ஷமட் மாத்தி நசார் வந்திருக்கிறாங்க. வாழைச்சிழந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜய் அகில் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமணனுக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கை கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரபாத் வந்திருக்கிறாங்க. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கலியா உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்ல இருந்து யசோத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமனை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகன ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மரோ சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கீர்த்தனா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஹட்டன்லிருந்து இதுவிலே கந்தப்பாளையிலிருந்து ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி மல்லிகா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியநோட்டிலிருந்து ராஜேஷ் உஷா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பருத்தூரிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முகசுதனம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகிரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து ட்ரைட்டன் சந்தியாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வேறுவலையிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரெய்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் ஒழிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலியின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சிந்தங்களே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் நாட்டில் கடந்த சில மாதங்களாக பேசுபொருளாக இருந்த 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுடைய வயதில் அதிகரிப்பு உள்ளிட்ட நீதிமன்ற மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களுடைய 22வது திருத்தமாக இது பாராளுமன்றத்துக்கு நேற்று வந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் 22வது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டு இதன்போது பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் சார்பில் இதன்போது பதாகைகள் ஏந்தப்பட்டு பாராளுமன்ற எதிர்ப்பு வெளியிடப்பட்ட அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் தொடர்பான தங்களுடைய எதிர் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். அதேபோல ஆளும் தரப்பு சார்பில் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்த அமைச்சர் அர்ச்சனா ராணேக்கார், அதேபோல சபை முதல் உள்ளிட்ட பலரும் இத்தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் வழங்கியிருந்தார்கள். அது குறித்தான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அத்தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது திருத்தம் குறித்து நேற்றைய தினமே 6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து கல்முனை வைத்தியசாலையில் இந்த ஆடை விவகாரம் அல்லது கலாசார ஆடை தொடர்பான விவகாரத்தில் ஏற்பட்ட சசி தொடர்பான விடயங்கள் குறித்து நேற்று தினம் பேசுபொருளாக மாறியது. பாராளுமன்றத்தில் கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து, அதே போல முனீர் முலப்பர் பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து, அமைச்சரின் முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் இத்தொடர்பாக விளக்கம் அளித்த விடயங்கள் என பல முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவர்கள் தெரிவித்த கருத்துகள் மற்றும் அந்த பிரச்சனையுடைய தற்போது நிலைமை தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் பல செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல கிளிநொச்சி இந்த பழைய பகுதியில் புலிகளின் முகாம் ஒன்று இருப்பதாக தகவலை வெளியிட்ட நபர் குறித்து இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு எந்த விடயமும் இல்லை, இது போலியான உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு விவகாரம், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம் மூலத்துக்கு சட்டத்தை கொண்டு வருவதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதான செய்தி இன்று தினம் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல பிள்ளையான் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கேலி ரம்புக்வெல்ல தொடர்பான விவகாரங்கள், அவருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட வழக்கில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அகிலவராஜ்

மற்றும் அவருடைய உதவியாளருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நௌஃபர் மௌலவி வழங்கிய வாக்குமூலம் தொடர்பான செய்தி என நீதிமன்றம் தொடர்புடைய முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது. அதேவேளை எழினோ குறித்தும் வளிமண்டல திணைக்களம் தொடர்ச்சியாக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது குறித்தும் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதேபோல மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமான செய்தியாக இருந்தன பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை உள்ளிட்ட மேலும் பல பிரதான செய்திகள் பத்திரிகைகள் வருகின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாயிருக்கின்ற செய்தி இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான செய்திதான். இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பும், எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டதால் சபையில் பெரும் அமளி துமளி, ஜனநாயகத்துக்கு இறுதிச் சடங்கு எனவும் கடும் கொந்தளிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் இந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. விபக்ஷையே விரோதிய மத விசிதெக மதி சபையேற்ற என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. விபக்ஷேட்ட மே சத்தியம போட் உசான் இன்னவை சபாநாயக எமதி பிமல் ரத்நாயக என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. எனவே எதிர்க்கட்சிகள் இந்த வாரம் முழுவதும் இவ்வாறு இந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு இங்கு நிற்க வேண்டி வரும் என்பதாக நேற்று தினம் திவயின பத்திரிகையில் தெரிவித்த நேற்று தினம் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அது பிரஜாதந்திரவாதியே மலகமாய் என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தியும் திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரதான தலைமைச் செய்தியினுடைய ஒரு பகுதியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மவன தரம் யகை மெத்தன அபி ஜனமத விசாரணையற்ற சூதானம் என்பதாக தகவல் இன்றைய தினம் திவயின பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தினுடைய பிரதான தலைப்பு செய்திருந்திருக்கின்ற செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது, பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. கூச்சல் எதிர்ப்புக்கு மத்தியில் 22வது திருத்தம் சமர்ப்பிப்பும், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் எழுந்து பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு வெளியிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க நீதி அமைச்சர் முற்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு எதிராக சபையில் எழுந்து நின்று பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65லிருந்து 67ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 63லிருந்து 65ஆகவும் உயர்த்தும் வகையில் திருத்தத்துக்கான சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த சட்ட மூலத்தை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது அவர்கள் கைகளில் கேலி சித்திரம் ஒன்று அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தார்கள். அதில் ஜனநாயகத்தின் பிரதான மூன்று தூண்களான நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கம் மற்றும் நீதித்துறை என மூன்று தூண்கள் வரையப்பட்டு அதில் நிறைவேற்றுத்துறை சட்டவாக்கம் ஆகிய இரண்டு தூண்களையும் ஏற்கனவே அரசாங்கம் தங்கள் வசமாக்கியுள்ள நிலையில் இறுதியாக நீதித்துறையையும் அரசாங்கத்தின் பக்கம் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வாலியன வாலியொன்றுடன் இருப்பது போலவும் அந்த கேலி சித்திரம் நேற்று தினம் வரையப்பட்டிருந்தது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்களான உதுமாலிப்பை, அப்துல் வாசித் மற்றும் யாழ் மாவட்ட சுயேட்சைகள் உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அந்த பதாகைகளை ஏந்தியிருந்தார்கள். இதன்போது சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி எம்பிக்கள் இருந்தபோதும் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அத்தோடு நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. இவ்வேளையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்
சபாநாயகரிடம் ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி கோஷங்கள் எழுப்பினார்கள். இதன் போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்கம், இவர்கள் உண்மையிலேயே இதற்கு எதிரானவர்கள் என்றால் இந்த வாரம் முழுவதும் இதனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என கூறிவிட்டு சபையிலிருந்து வெளியேறினார். இவ்வாறு எதிர்க்கட்சியினர் 22ஆம் தேதிக்கு எதிராக கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கையில் தினப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக சபாபீடத்திற்கு தலைமை தாங்க பிரதி சபாநாயகர் எஸ் வி சாலிக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்தார். இதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் தனது ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து கருத்து தெரிவிக்கையில், இன்று நீங்கள் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எதிரான தாக்குதலுக்கு எதிராக முன்வைத்து முன்வந்துள்ளோம். இன்றைய நாள் ஜனநாயகத்துக்கு எரிசடங்கு நடக்கும் நாள் என்பதாக நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பாராளுமன்றம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. ஜனநாயகத்தை அளிக்கும் அரசாங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் செய்திக்கு தலைப்பிடுகிறது. 39 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போன்றதொரு நாளில் பாராளுமன்றத்தின் மீது குண்டுகளை வீசி ஜனநாயகத்தை அளித்ததை போன்றும் இன்று 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக அரசாங்கம் ஜனநாயகத்தை அளிக்க முற்பட்டு வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நிலக்கட்டளைகள் 27(2) கீழ் எழுப்பி கேள்வி எழுப்பும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் 3 பீடங்களின் மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்படுவது யாதெனில், நீதிமன்றத்தின் சுயாதீனம் குறித்த பொதுமக்களின் நம்பிக்கை என்பது நீதிமன்றத்தின் உண்மையான சுதந்திரத்தின் மீது மாத்திரம் தங்கியிருப்பதில்லை, மாறாக அது எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி பொதுமக்களின் பார்வைக்கு புலப்படுவதிலும் தங்கியிருக்கிறது என்பதும், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பது அந்த சுதந்திரத்தையே அடிவேரோடு பிடுங்கி எறிவதற்கு வழிவகுக்கும் என்பதாகும். அரசாங்கம் இதன் உடன்படுகிறதா இல்லையா எனில் அது ஏன் ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் சுதந்திரம் பற்றிய விசேட அறிக்கையாளர் சுட்டிக்காட்டுவது யாதெனில், இதனால் நன்மையடையும் நீதிபதிகளை இத்திருத்தத்தின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அமைய 121வது பிரிவின் கீழ் தீர்மானிக்க வேண்டிய ஏற்படும் போதும் அதற்குள் நலமுரண்பாடு ஒன்று ஏற்படுவதற்கான ஆபத்து எழுவதாகும். அரசாங்கத்தின் இருக்கத்துடன் இந்த கருத்துடன் உடன்படுகிறதா இல்லையா எனில் அது ஏன் என்பது தொடர்பான விடயங்களையும் நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சரமாரியான பல கேள்விகளை இந்த 22 குறித்து எழுப்பியிருந்தார். எனவே இந்த 22வது தேர்தலை சமர்ப்பித்து உரையாற்றியிருந்த அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக வந்திருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, எதிர்க்கட்சியின் கற்பனை போல 22வது திருத்தம் பேயோ பிசாசோ அல்ல, விரும்பினால் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தலாம், நீதிமன்றம் வழங்கும் தீர்மானம் செயற்படுத்தப்படும் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். எதிர்க்கட்சியினர் கற்பனை செய்வதை போன்று 22வது அரசியலமைப்பு திருத்தம் பேயோ பிசாசோ அல்லவென நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். நீதித்துறையில் பல்வேறு காத்திரமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் நிலையில் சட்டத்தை சீர்குலைத்து அரசியல் செய்ய சிலர் முயற்சித்து வருவதாகவும் நேற்று தினம் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த விவகாரங்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த 22ஐ சமர்ப்பித்து உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்கள் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம், எதிர்க்கட்சியினை கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் அவர்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தார். அச்சமடையும் அளவுக்கு அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கருப்பு பேய் அல்ல என்பதை சபையில் உறுதியாக தெரிவித்த அவர், போலியான குற்றச்சாட்டுகள் தெரிவுபடுத்தப்பட்ட விடயங்கள் மற்றும் சுயநலத்தால் 22 தொடர்பில் தவறான நிலைப்பாட்டை ஒரு தரப்பினர் தேசிய சர்வதேச மட்டத்தில் தோற்றுவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஐநா சபையின் விசேட பிரதிநிதி வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு பதிலளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அங்கு சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசியலமைப்பின் 22வது திருச்சட்ட மூலத்தை எவரும் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தலாம் என்பதை குறிப்பிட்ட அமைச்சர், இதுதொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு முறையாக செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நிலையில் கட்டளை 27(2) எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்.
2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நீதவான் நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 753,093 வழக்குகள், மாவட்ட நீதிமன்றங்களில் 263,472 வழக்குகள், மேல் நீதிமன்றங்களில் 28,134, சிவில் மேல்முட்டு நீதிமன்றங்களில் 6,763, வாணிக மேல் நீதிமன்றங்களில் 4,302, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 5,038, உயர்நீதிமன்றத்தில் 4,724 வழக்குகளின் அடிப்படையில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் மொத்தமாக 10,65,256 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மான தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுக்கு ஒரு தரப்பினர் தவறான தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். மகாநாயக்க தேரர்களை நேரில் சந்தித்து இதுதொடர்பில் தெளிவுபடுத்தினோம். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனுடையதாக அமைந்தால் இதனை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டு மகாநாயக தேரர்கள் ஆசீர்வாதங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானம் தொடர்பில் ஒரு தரப்பினர் சர்வதேச அமைப்புகளுக்கும் தவறான தகவல்களையே முன்வைத்திருக்கிறார்கள். ஐநா சபையின் விசேட பிரதிநிதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கைக்கு பதிலளிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அசன் நாணயக்கார் அவர்கள் நேற்று தினம் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போதும் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதங்களின் போது மேலும் பலரும் இந்த 22 குறித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷிரான் பாசிக் தடுப்பு காவலில் உள்ளதால் முக்கிய விடயங்கள் இனி வெளிச்சத்துக்கு வரும், சபையில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடும். அதேவேளை இன்றைய திருக்குறள் பத்திரிகையில் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. திருக்குறள் பத்திரிகை கூறுகிறது, நாமல் அஞ்சுவது சரி, சஜித் ஏன் அஞ்சுகிறார் கேள்வி எழுப்பும் பிரதி அமைச்சர் மஹிந்த என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காலவிடவே பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தில் விடுதலை செய்யப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் ஷிரான் பாசிக் தற்போது கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதால் பல முக்கிய விடயங்கள் இனி வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படும் நிலையில் நாமல் ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச உட்பட அவர்களின் சகாக்கள் கலக்கமடைவது தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏன் கலக்கமடைய வேண்டும் என்பதே எமது கேள்வி. எதிர்கட்சி தலைவர் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகளையே கேட்டு செயற்படுகின்றார். அப்படியானால் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் எதிர்கட்சி தலைவராகவே இருக்க நேரிடும். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் நீதித்துறைக்கு எதிரானது அல்ல. இந்த சட்டமூலத்தால் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதற்காகவே நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படுகிறது. நீதிமன்றம் சுயாதீனமாகவே செயற்படுகிறது. ஊழல்வாதிகளுக்கும் படுகொலையாளிகளுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. எதிர்க்கட்சியினர் இதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? கடந்த கால அரசாங்கங்களின் அமைச்சர்கள் பல ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்டிருக்கிறார்கள். பலரது வழக்குகள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. பலர் சிறையில் இருக்கிறார்கள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல தற்போது ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் எத்தனை வழக்கில்தான் கைது செய்யப்படுவார்? வழக்கு பொருளாகவே இவர் தற்போது காணப்படுகிறார். நாமல் ராஜபக்ஷ நாங்கள் யார் என்று தெரியும் தானே, பின்கதால் ஓடுபவர்கள் அல்ல என்று சபையில் சண்டித்தனம் காட்டுகிறார். ராஜபக்சர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். தாஜுதீன் படுகொலை, லசந்த விக்ரமதுங்க படுகொலை என பல படுகொலைகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு என்பதாகவும் நேற்று தினம் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக வருகிறது. தினகரன் பத்திரிகையில், நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஐநாவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பட, வீரகேசரி பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தி. ஐநா அறிக்கையில் நீதிமன்றங்கள் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தகவல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு
தலைப்பிடுகிறது. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் என்ற அடிப்படையில் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை விடுத்த அறிக்கையில் உயர்நீதிமன்றம் என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய நீதிமன்றங்கள் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அங்கும் தவறான விடயங்களே குறிப்பிடப்பட்டுள்ளன. நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு உண்டு என சபை முதல்வரும் அமைச்சருமான ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயங்களையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருச்சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருச்சட்டம் மூலம் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 120 அதிகரிக்கவும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 63 அதிகரிக்கவும் திருத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுடைய பதவிக்காலத்தை 65 அதிகரிக்கவும் உத்தேசிக்கப்பட்டு திருத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை 24 அதிகரிக்கவும் திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த திருத்தங்களுக்கு தான் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பிய அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அடிப்படையில் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை விடுத்த அறிக்கையில் உயர்நீதிமன்றம் என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய நீதிமன்றங்கள் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அங்கும் தவறான விடயங்களே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 1978 அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன மற்றும் அப்போதைய பிரதமர் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோர் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அனைவரையும் பதவி நீக்கினார்கள். ஆகவே நீதித்துறை சுதந்திரம் பற்றி இன்று குரல் கொடுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். ராஜபக்சே உட்பட திருடர்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவாக விசாரிக்கப்படுகின்றன. எனவே பலர் சிறையில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் இந்த திருடர்களுக்காகவே குரல் கொடுக்கிறார், அவர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபடுகிறார். அரசாங்கத்தை எவ்வழியிலாவது விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து பக்கமும் செல்கின்றார். அரசாங்கம் நிலையில் உறுதியாக இருக்கவே செயற்படுகின்றோம். எனவே அரசாங்கத்தின் முறைமை மாற்றம் சரி, ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து தவறு என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள். யார் இந்த ரணில்? இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு மறைமுகமாக அவர் பொறுப்பு கூற வேண்டும். ரணிலுக்கும் புகழ்பாடும் தரப்பினர்கள்தான் இன்று நிதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுகிறார்கள். அரசு நிதியை மோசடி செய்து அதனூடாக பயனடைந்தவர்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. அரசாங்கத்தின் மீது ஊழல்வாதிகள் அவ்வாறு நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாகவே நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என்பதாக நேற்று தினம் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருந்தது. அதே போல அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரமே செயற்படுவோம் அரசாங்கம் தெரிவிப்பு என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம் அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடுகிறது. அரசியலமைப்புக்கான 22வது திருச்சட்ட மூலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பை கோர வேண்டிய விடயங்கள் எவையும் உள்வாங்கப்படவில்லை என்பதே எமது கருத்து. இருப்பினும் அதனை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியுமா அல்லது சர்வஜன வாக்கெடுப்பை கோர வேண்டுமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். அதற்கு அமைவாகவே அரசாங்கம் செயற்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரத்துறை மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை அவர் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் போதும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரது கடுமையான எதிர்ப்புகளை மீறி அரசியலமைப்புக்கான 22வது திருச்சட்ட மூலத்தை அரசாங்கம் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பித்த நிலையில் அதனை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை கோர வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் என்ன செய்வீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்புக்கான 22வது திருச்சட்ட மூலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பை கோர வேண்டிய விடயங்கள் எவையும்
உள்வாங்கப்படவில்லை என்பதே எமது கருத்து. இருப்பினும் அதனை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியுமா அல்லது சர்வஜன வாக்கெடுப்பை கோர வேண்டுமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். அதற்கு அமைவாகவே அரசாங்கம் செயற்படும். அதேபோன்று மகாநாயக்க தேரர்களுடனான எமது சந்திப்பு தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகின்றன. இவ்விடயத்தை பொறுத்தமட்டில் அரசியலமைப்புக்கான 22வது திருச்சட்டம் குறித்து மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனையடுத்து மகாநாயக்க தேரர்களுக்கு இதுபற்றி நேரில் சென்று விளக்கம் அளிக்குமாறு என்னிடமும் நீதியமைச்சர் அசோக் நாணேகரவிடமும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். அதற்கமைய நாம் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து தெளிவுபடுத்திய விடயங்கள் பற்றி கடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது விளக்கமாக விரிவாக தெரிவித்திருக்கின்றேன். எமது தெளிவுபடுத்தல்களை அடுத்து இந்த திருத்தம் தனியொரு நபரை இலக்கு வைத்து அவரை பதவியில் நீடிக்க செய்வதற்காக கொண்டுவரப்படவில்லை என்பதையும் மாறாக நீண்டகாலமாக நிலுவையிலுள்ள வழக்கு விசாரணைகளை விரைவாக முடிவு கொண்டு வந்து நீதித்துறை கட்டமைப்பை மறுசரிப்பதற்காகவே கொண்டுவரப்படுகிறது என்பதையும் மகாநாயக தேரர்கள் புரிந்து கொண்டார்கள். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மாறாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு ஒரு பின்னணியில் தற்போது அரசியலமைப்புக்கான 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து எதிர்வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் விவாதிக்க முடியும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காரணம். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக இப்போது பலர் கிட்டத்தட்ட 6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பரிந்துரைக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகளையா இருக்கின்ற செய்திகள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ற தினம் இந்த 22 திருத்தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் நேற்று தினம் 22 திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட அதற்கு எதிராக இப்போது 6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இன்ற தினம் பத்திரிகை செய்திகள் வருகின்றன. இன்றைய அருண பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. விசித்தெக்க பார்லிமென்ட் துவட்ட விசித்தெக்க எப்பா என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே 22 திருத்தம் வேண்டாம் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அருண பத்திரிகை தலைப்பிடுகின்ற அதேவேளை இன்றைய தினம் திவயன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இவ்வாறு இருக்கிறது. விசி தெக விவசாவட்ட பட்டகினி பவட்ட தீந்துவாக் இல்லாம் சிரேஷ்டாதிகரணையிட்ட பெசம் ஹாத்தராக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கலாம். 24 திருத்தம் அரசியலமைப்புக்கு முரணானதென தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக திவயன பத்திரிகையில் தொடர்பான செய்தி வெளியாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. விசிதக்க எப்பா சிரேஷ்டாதிகரணையிட்ட பெர்சம் ஹயாக் என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடும். அதேவேளையில் இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகை உள்ளிட்ட சகல பத்திரிகைகளும் வெளியாகியிருக்கின்ற நிலையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய தலைப்பும் 22 சவாலுக்கு உட்படுத்தி 6 விசேட மனுக்கள் என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்தான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. 22 அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நடவடிக்கை என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவின் ஒரு பகுதியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி நேற்று மாலையாகும் போது 6 விசேட மனுக்கள் வியாக்கியானம் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசியலமைப்பின் 22 திருத்தம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவற்றுக்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்வதற்கான 14 நாட்கள் காலக்கெடு நேற்று தொடங்கிய நிலையில் இம்மனுக்கள் நேற்று தினமே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை உள்ளிட்ட சகல பத்திரிகைகள் செய்தி தருகின்றன. உத்தேச சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 22 திருத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு மனுவை அந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்திருக்கிறது. குறை சங்கத்தின் பொருளாளர் TMS பசிந்து சில்வா மற்றும் உதவி செயலாளர் ஆகியோர் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனைவிட ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மைத்ரி குணரத்னம், சர்வஜன பலய சமகி ஜன பல வேகி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் சாந்த் ஜெயதிலக ஆகியோரும் நேற்று மாலையாகும் போது மனு தாக்கல் செய்ய தரப்பில் அடங்குகிறார்கள். இந்த மனுக்களில் அரசியலமைப்பின் 134(1) உறுப்பினரின் பிரகாரம் சட்டமாதிபர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்றார். முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அதனை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடனும் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாகவும் மட்டுமே இயற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளிக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 83 உறுப்பினரின் பிரகாரம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என அறிவிக்குமாறு மனுக்கள் ஊடாக கோரப்பட்டுள்ளன. இலங்கை நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாத்தல், சட்டத்தின் ஆட்சியையும் நீதி நிர்வாக செயல்பாட்டையும் பாதுகாத்தல், பரந்த பொதுநலனையும் மக்களின் இறையாண்மையும் பாதுகாத்தல் ஆகியன இம்மனுக்களின் பிரதான நோக்கமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அரசியலமைப்பின் 120 மற்றும் 121 உறுப்புகளின் கீழ் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை நிர்ணயிக்கவும் இந்த சட்ட மூலத்தில் ஏதேனும் ஒரு பிரிவு அல்லது முழு சட்ட மூலமும் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்மானிக்கவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2026 August 7 தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 2026 August 18 தேதி பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்பட்ட இந்த சட்ட மூலம் இலங்கையின் உயர்நீதிமன்றங்களின் நீதிமன்றம் அதே போல் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் மற்றும் அமைப்பை மாற்றுவதை முதன்மையாக நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அதன்படி உத்தேச சட்டமூலத்தில் இரண்டாம் பிரிவும் அரசியலமைப்பின் 107(5) உறுப்புறையை திருத்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 63 65 உயர்த்துவதற்கு முன்மொழிந்ததாக மனுக்களில் கூறப்பட்டுள்ளன. மேலும் தலைமை நீதிபதியின் அதாவது பிரதம நீதியரசனுடைய ஓய்வு பெறும் திகதியை அவர் 67 அடைவது அல்லது தலைமை நீதிபதியாக 6 பதவிக்காலத்தை நிறைவு செய்வது ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அதனோடு வரப்படுவதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உத்தேச சட்டமூலத்தில் 3 பிரிவு அரசியலமைப்பின் 137 பிரிவை திருத்தி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதாவது தலைவர் உட்பட 19-24 உயர்த்துவதற்கு முன்மொழிவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதில் மனுதாரர்களின் பிரதான வாதம் என்னவெனில், அரசியலமைப்பின் 3 உறுப்பினரை எந்த வகையிலும் பறிக்க முடியாத மக்களின் இறையாண்மையை உறுதி செய்யும் நிலையில் உறுப்புறையின் 4(c) இன்படி மக்களின் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்தால் நிறுவப்பட்ட நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படுகிறது என்பதாகும். அதன்படி நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடும் எந்தோர் நடவடிக்கையும் மக்களின் இறையாண்மையை நேரடியாக பாதிக்கிறது என மனுதாரர்கள் மனுவில் பிரதான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்காக உயர்நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியுள்ள மனுதாரர்கள் குறிப்பாக தொழிலாளர் பிணக்குகள் சிறப்பு விதிகள் சட்டம் மூலம் தொடர்பில் வியாக்கியானத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நீதித்துறைக்கு சுதந்திரம் இல்லை என்றால் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதிலும் எந்த பயனும் இல்லை. எனவே அரசியலமைப்பின் 3 உறுப்புறவில் குறிப்பிடப்பட்டுள்ள இறையாண்மையில் சுதந்திரமான நீதித்துறைக்கான உரிமையும் அடங்கியிருக்க வேண்டும் என்ற குறித்த உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தை பிரதான விடயமாக மனுதாரர்கள் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன்படி உத்தேச சட்டம் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தினால் அது அரசியலமைப்பின் 3 உறுப்புறையை மீறுவதாக மனுதாரர்கள் குறிப்பிடுகிறார்கள். அரசியலமைப்பின் 3 உறுப்புறையை திருத்துவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ அரசியலமைப்பின் 83 உறுப்புறையின் பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் நீதித்துறைக்கான உரிமை அடங்கியிருக்க வேண்டும் என்ற குறித்த உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தை பிரதான விடயமாக மனுதாரர்கள் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன்படி உத்தேச சட்டம் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தினால் அது அரசியலமைப்பின் 3 உறுப்புறையை மீறுவதாக மனுதாரர்கள் குறிப்பிடுகிறார்கள். அரசியலமைப்பின் 3 உறுப்புறையை திருத்துவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ அரசியலமைப்பின் 83 உறுப்புறை பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் பூரண நீதிபதிகள் குழாம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தங்களுடைய மனுக்களில் கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெற்று நாங்கள் காணோம். எனவே இதுவரைக்கும் இந்த 22 எதிராக 6 மனுக்கள் நேற்று மாலையாகும் போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. 14 நாட்கள் காலக்கெடு இருக்கிறது. அதற்குள் அவர்கள் மனுக்களை தாக்கல் செய்யலாம் யார் வேண்டுமானாலும். எனவே அந்த மனுக்களை விசாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 21 வரை எடுத்து 21 பாராளுமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் அதுபான வியாக்கியானத்தை அறிவிக்கும். பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இந்த வியாக்கியானத்தை அறிவித்த பிறகு இந்த 22 அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தினுடைய 3 பெரும்பாலும் நிறைவேற்றுவதா அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதாக தொடர்பான தீர்மானம் நீதிமன்றங்களின் கைகளில் இருக்கிறது. எனவே அதுவரை பொறுத்திருக்க வருவதாகத்தான் அமைச்சர்களும் நளின் தியாகசிஸ் அவர்களும் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் காணலாம். அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது. அண்மையில் கல்முனை வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பல விடயங்கள் இன்று தினம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக மாறியது. அது தொடர்பாக இன்று தினம் பத்திரிகையிலும் செய்திகள் வந்திருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. சீருடை விவகாரத்தில் சமூகங்களை குழப்ப சிலர் முயல்வது கவலைக்குரியது என்பதாக கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வருகிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நிலவிய நிர்வாக ரீதியான பிரச்சினையை குறுகிய நோக்கத்துக்காக அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாற்றி இனங்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்த சில தரப்பினர் முயற்சிப்பதாக தமிழரசுக் கட்சி எம்பி கவீந்திரன் கோடீஸ்வரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரமானது
பல முக்கியமான தகவலை சுட்டிக்காட்டிய அல்லது ஒரு பின்னணியை கொண்ட விடயமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக மேலும் தெரிவித்த அவர், அண்மை காலமாக கல்முனை ஆதார வைத்தியசாலை இடம்பெற்ற சீரழி தொடர்பான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படாவிட்டாலும் தற்காலிக தீர்வு ஒன்று வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் டாக்டர் சுகுணன் இந்த விடயங்களில் நடக்கும்போதும் அங்கு இருக்கவில்லை. அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். சட்டம் அனைவருக்கும் சமம். அத்துடன் அங்கிருந்த வைத்தியசாலை குழுவும் சட்டத்தை அமல்படுத்தும் கருத்தையை கூறியிருந்தது. இதனை விடுத்து இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் எவரும் கருத்துக்களை அங்கு முன்வைக்கவில்லை என்பதாக கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இதற்கு நேற்று தினம் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள் பதில் வழங்கியிருந்தார். அதுரமான செய்தியும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. அவர் தெரிவித்த கருத்து, கல்முனை வடக்கு வைத்தியசாலை சீருடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வரும் வரை தற்காலிக தீர்வு என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். கல்முனை ஆதார வைத்தியசாலை சீருடை தொடர்பான விவகாரத்துக்கு தற்காலிக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்க வேண்டியிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் பார்லமெண்டத்தில் தெரிவித்தார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு நியமிக்க சுகாதார அதிகாரிகளின் சீருடை பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக சம்பந்தப்பட்டவர்கள் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை நிரந்தர தீர்வாக போவதில்லை. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். அதில் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி நேற்று தினம் பேசியிருந்தார். எனவே அந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதுடன் மேலும் தெரிவித்த அவர், கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சுகாதார அதிகாரிகள் அபாயா அணிந்து கடமைக்கு சென்றதாக சபையில் உரையாற்றிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்தார். அது முற்றிலும் பிழையான கருத்து மாத்திரமின்றி மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும். மாறாக அந்த அதிகாரிகள் சீருடைக்கு மேலதிகமாக முகம் தெரியும் வகையில் தலையை மறைத்தும் நீல காற்சட்டையும் அணிந்திருந்தார்கள் என்பதே உண்மை. அதேவேளை இந்த பிரச்சினை எழுந்தபோது இதனை போதாகரமாக்காமல் சிறந்த முறையில் சம்பந்தப்பட்டவர்களோடு கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். நீண்ட காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் இரண்டு சமூகத்தினரும் அவர்களின் மத கலாச்சாரங்களை மதித்து செயற்படுவதே ஆரோக்கியமானதாக இருக்கும். முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை முஸ்லீம் பெண்கள் சிறுபராயம் முதல் தலையை மறைத்து நீல காற்சட்டை அணிந்து பழக்கப்பட்டனர் என்பதாகவும் நேற்று தினம் முனீர் முலஃபர் அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த வழங்கப்பட்ட தீர்வு என்பது தற்காலிக தீர்வை தவிர நிரந்தர தீர்வு அல்ல. எனவே நிரந்தர தீர்வு ஒன்று வழங்கப்படும். இப்போது சுகாதாரத்துறை சேவைகளை தடையின்றி முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் இதனை அடிப்படையாக வைத்து ஒரு இனவாத பிரச்சினை தோற்றுவிக்கப்படுவதை தவிர்ப்பதற்குமாக இந்த இனவாதத்துக்கு எதிரான அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இது தற்காலிக தீர்மான தீர்வு ஒன்றை வழங்கியிருக்கின்றோம். எனவே இது தற்காலிக தீர்வை தவிர நிரந்தர தீர்வு அல்ல. மக்களுக்கும் சுகாதாரத்துறைக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தினம் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இதற்கு விளக்கம் அளித்திருந்தார். அதே போல நேற்று தினம் அமைச்சர் நளித் ஜெயதீஷ் அவர்களும் பாராளுமன்றத்தில் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார். அதுரமான செய்தி இன்றைய வீரகேசரி இன்றைய தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கல்முனை விவகாரத்தில் இனவாத குழுக்களின் தலையீடும் விசாரணைகளில் தெரிய வருவதாக கூறுகிறார் அமைச்சர் நளிந்த என்பதாக இன்று தினம் தமிழன் பத்திரிகை நேற்று அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுகாதார உதவியாளரின் சீருடை தொடர்பான பிரச்சினை குறித்து விசாரணைகளில் சீருடையை அடிப்படையாக கொண்டு ஒரு சில இனவாத குழுக்கள் அந்த பகுதியில் நிலவும் அமைதியை சீர்குலைப்பதற்காக தலையீடு செய்து வருகிறது என்பது தெரிய வருகிறது. எனவே மற்றவர்களின் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இனவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கவும் சுகாதார சேவையை முடக்குவதற்கு இடமளிக்க முடியாது என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளித் ஜெயதீஷ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கெல்லாம் அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காலம் இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதற்கெல்லாம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி இவ்வாறு இருக்கிறது. ஆடை விவகாரத்தை கொண்டு இனவாதத்தை தூண்ட வேண்டாம், கல்முனை வைத்தியசாலை ஊழியர் பிரச்சினை குறித்து அரசாங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடும். அதேவேளை இன்றைய தினகரன் பத்திரிகையில் முஸ்லீம் பெண் ஊழியர்களின் ஆடை விவகாரம் இனவாதம் துளிர்பட இடமளிக்கப்பட மாட்டாது, தற்காலிக தீர்வாக அஷ்ரப் வைத்தியசாலைக்கு இடமாற்றம், விசாரணைகள் முடிந்ததும் நிரந்தர தீர்வு என்பதாக நேற்றைய அமைச்சரின் முடிவுகளை அறிவிக்கின்ற
வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளீந்த ஜாய்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எமது நாட்டை பொறுத்தமட்டில் பள்ளின மற்றும் மத நம்பிக்கைகளுக்கு அமைவாக வெவ்வேறுபட்ட ஆடை கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கிறது. அதேவேளை அரசு சேவையில் ஒவ்வொரு தொழிலுக்கும் என நிர்ணயிக்கப்பட்ட சீருடைகளும் இருக்கின்றன. அவற்றில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமாயின் அது பற்றி கலந்துரையாடி முறையான சுற்றுநுட்பத்தின் ஊடாகவே மாற்றியமைக்க வேண்டும். சிறிய விடயங்களின் அடிப்படையில் இன முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஒன்று இலங்கையில் இன்னமும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் இவ்விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. அதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் உரியவாறான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுவதற்காகவும் அதுவரையில் அப்பகுதி மக்களுக்கான சுகாதார சேவை வளங்களில் எவ்விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவுமே சம்பந்தப்பட்ட பெண் ஊழியர்களை தற்காலிகமாக அஷ்ரப் ஞாபகார்த்த மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்தோம். அதற்கமைய இதுபற்றி விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். கடந்த காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான முஸ்லீம் பெண்கள் சுகாதார சேவையில் இணைந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறானதொரு பிரச்சினை காரணமாக அவர்கள் சேவையிலிருந்து விலகிவிடக்கூடாது. தற்போது நடைமுறையில் உள்ள சீருடையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாயின் அது பற்றி கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கலாம். இன்னும் விவகாரத்தை தமிழ் முஸ்லீம்களுக்கு இடையிலான முரண்பாடாக மாற்றுவதற்கு எந்த ஒரு தரப்பும் முயற்சிக்க கூடாது என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நளீந்த ஜாய்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து முஸ்லீம் பெண்கள் இந்த அரசு துறை சேவையிலிருந்து விலகிச் செல்வதற்கான தீர்மானத்துக்கு வரக்கூடாது. அவ்வாறு செல்ல முடியாது, அவர் செல்லக்கூடாது. எனவே உங்களுக்கு இதை தற்காலிக தீர்வை தவிர நிரந்தரமான தீர்வுகள் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் அரசாங்கம் தீர்வை வழங்கும் என்றும் நேற்று தினம் அமைச்சர் நளீந்த ஜாய்திஸ் அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதேபோல் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் மேலும் பல விடயங்கள் துறையிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் அதுரமான செய்தி ஒன்றுக்கு தலைப்பிடப்படுகிறது. கிளிநொச்சி ரக்ஷிதேக்க த்ரஸ்த புகுனு கந்தவுரா புவத்த பொருவாக் அமதி நளீந்த ஜாயதிஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக வதந்தி பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை. உண்மை சம்பவத்தை விளக்கியதன் பின்னர் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளீந்த ஜாயதிஸ் உறுதியளித்திருக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது பச்சிலைப்பள்ளி பிரதேசபைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் முறையான அனுமதியின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழக விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்றும் பலது சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அண்மையில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியிருக்கின்றார். கிளிநொச்சி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் முழங்காவில் போலீசார்களால் தியாகராசா குணதேவ் என்பவருக்கு எதிராக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் கட்டுமானத்தில் ஈடுபட்டமை, டிராக்டரை பயன்படுத்தி மணல் அகழில் ஈடுபட்டமை, காடழிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளே முன்வைக்கப்பட்டுள்ளன. மாறாக விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என்பதோடு அத்தகைய வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தோடு இதனை தமிழர், முஸ்லிம், சிங்களவர் என்பன இன அடையாள அடிப்படையில் நோக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெறுவதை அவதானிக்கின்றோம். அவற்றுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நளீந்த ஜாயதிஸ் இந்த விவகாரத்துக்கும் பதில் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இப்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம் கொண்டுவரப்போகிறது. அதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சரவை நேற்று தினம் அமைச்சர் நளீந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது.
பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அச்சட்டமூலம் பற்றி விரிவாக விவாதிக்க முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் குறிப்பிட்டிருந்தார். அதனையடுத்து இந்த சட்ட வரைவு குறித்தும் ஏற்கனவே பல்வேறு கரிசனைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை தற்போது திருத்தி அமைக்கப்பட்டுள்ளனவா என ஊடகவியல் ஒருவரால் ஏற்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் தொடர்பான கருத்தாளர்கள் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன. அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இருப்பினும் அதனை நீக்கிவிட்டு பயங்கரவாதம் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களை கையாளுவதற்கு ஏதுவான சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டியதும் அவசியமாகும். அதற்கமைவாகவே தற்போது அவசியமான திருத்தங்களோடும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பார்லமெண்ட் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் இதுபற்றி மேலும் விவாதிக்க முடியும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, அண்மையில் கிட்டத்தட்ட $1 பில்லியன் சட்டவிரோதமாக வெளிநாடு கடத்திய சம்பவம் தொடர்பாக 4 வங்கியினுடைய முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவ்வாறு இருக்க அதனோடு அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக நேற்று தினம் ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டது. தொடர்பான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் 100 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பா விசாரணை நடத்துகிறது என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். நாட்டிலிருந்து $1 பில்லியன் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியில் அனுப்பப்பட்ட சம்பவத்தோடு அரசியல்வாதிகள் இவராவது தொடர்பற்றிருக்கிறார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் நீடிக்கின்றன என அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பிலே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்போது மேலும் தெரிவித்த அமைச்சர் 2026 ஜனவரி மாதத்தில் சுங்க மேலதிக பணிப்பாளரினால் FCAD செய்யப்பட்ட முறைப்பாடு கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதோடு இதன்படி விசாரணை நடத்தி 210 கணக்குகள் தொடர்பில் தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி June 19 நபரொருவர் நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். 89 கணக்குகளில் 10,151 சந்தர்ப்பங்களில் $74 பில்லியன் பெறுமதியான பணம் நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறது. இதன்படியே 4 வங்கிகளின் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 4 சூழ்ச்சி செய்தமை மற்றும் உடனடியாக இருந்த குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறாயினும் இதன் பின்னால் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா, வர்த்தகர் இருக்கிறார்களா என்பது தொடர்பில் விசாரணை நடக்கின்றன. அதன் பின்னரே அத்துறவில் எதனையும் கூற முடியும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட இன்னும் ஒரு தீர்மானம் குறித்தான செய்தி ஒன்றும் இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களுக்கு மாதாந்தம் ₹5,000 அமைச்சரவை அனுமதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. குறைந்த வருமானம் கிடும் குடும்பங்களைச் சேர்ந்த விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களுக்கு மாதாந்தம் ₹5,000 கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பட்ஜெட்டில் இதற்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான முன்மொழியப்பட்டதுக்கு இணங்க அமைச்சரவையும் இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதற்கான தகமைகளை பரிசீலிக்கும் வகையில் நாடாவிரதியில் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இவ்வாறு விசேட தேவை இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ₹5,000 பணத்தை வழங்குவதற்கான அந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அத்துறவான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே ஜனாதிபதியினுடைய வரவு செலுத்தல் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இப்போது அதற்கான ₹5,000 தொகையை வழங்குவதற்கான முன்கூடி நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து தபால் சேவையை முன்னேற்ற விசேட திட்டம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் தினகரன் பத்திரிகையில் இருந்து தபால் சேவையை முன்னேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனம் செய்யப்பட்டுள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து
நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்கள் செய்திகளும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியான செய்தி, பிள்ளையான் மீதான வழக்கு தொடர்ந்து ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மட்டக்களப்பில் கடந்த 2008 T56 துப்பாக்கியால் 5 பேரை சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளி இருவர் உட்பட 3 பேரை எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கம் நிலவைக்குமாறும் மட்டக்களப்பு நீதிமன்ற பதில் நீதவான் மதுசலா கேதீஸ்வரன் நேற்று தினம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக. அதேபோல நௌஃபர் மௌலவியுடைய வாக்குமூலம் தொடர்பான செய்தியும் இன்று தினம் தமிழ் பத்திரிகையில் வருகிறது. மௌலவியாக முஸ்லீம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என நினைத்தேன். உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலோடு எனக்கு எதுவித தொடர்பும் இல்லை. நான் நிரபராதி. நௌஃபர் மௌலவி கொழும்பு மேல் நீதிமன்றில் சாட்சியம் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உயிர்த்தஞ்சாயிரத்தின குண்டுதாக தொடர்பான விவகாரம் அடிப்படையாக வைத்து இப்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் நௌஃபர் மௌலவி இவ்வாறு பிரதிவாதிகள் கூடியிருந்து வாக்குமூலம் அளிக்கும் போதே இந்த விடயங்களை கூறியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பரவிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் யாருக்கு நீதிமன்ற செய்திகள் தொடர்பை நாங்கள் இப்போது பார்த்துக்கொண்டிருக்கின்றோம். கேலி ரம்பக்குள்ள மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுமான செய்தியும் பத்திரிகைகள் வருகிறது. கேலியை பிணையில் விடுதலை என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்பக்குள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டார். முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் கமைவாக வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது. எனவே ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு இணைத்துக் கொள்ள வேண்டிய பணிக்குழாமுக்கு மேலதிகமாக 6 பணியாளர்களின் சேவைக்கு இணைத்துக் கொண்டதன் ஊடாக அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தி தொடர்பாக ரம்புக்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக ரூபவாணி கூட்டுத்தாபனத்துக்கு 143 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதான செய்தி. அதே போல இன்னும் ஒரு வழக்கம் அவருக்கு இருக்கிறது. கண்டி பகுதியில் இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திர வட்டக்கல்லை அகழ்ந்தெடுத்த நபர்கள் மீதான வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அந்த விசாரணைகளுக்கு அழுத்தம் பிரயோகித்தான குற்றச்சாட்டு துறையிலும் அவர் தொடர்பான வழக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு வந்தது. அதிலும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக வருகிறது. அகில விராஜ் காரியவசத்துக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. அகிலவுக்கு பிணை என்ற அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டு துறையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஆகியோரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கமைய இரு சந்தேக நபர்களையும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளில் விடுவித்து கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் இங்கே பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற முக்கியமான செய்தி, தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நடவடிக்கை. ஓமானில் இருந்து அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது. நாட்டில் குற்றச்சாட்டு ஈடுபட்டு வெளிநாடு சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் ஓமானில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து எனும் திமுட் சத்துரங்க கொழும்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் ஊடாக தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு இப்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அவர் குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சந்தேகர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயபொலி சத்யசகர் எவ் ஓட்டர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமான செய்தியாக முதற்பக்க உட்பக்கச் செய்தியாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். கச்சா எண்ணெய் விலை $80 நீடித்தால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இந்த ஆண்டின் இறுதி வரை சுமார் $80 மட்டத்தில் நிலைத்திருந்தால் இலங்கையின் பணவீக்கத்தை மத்திய வங்கியின் 5% இலக்கை நோக்கி வெற்றிகரமாக குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் மாற்றங்கள் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு சவாலாக அமையக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு பங்குச்சந்தைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு விஜயம் செய்துள்ள அவர் அங்கு ஊடக ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கவே இந்த இலக்கை அடைவதற்கு பூகோள பொருளாதாரமும் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை $80 இந்த வருட இறுதி வரை நீடிப்பாக இருந்தால் நாங்கள் இலக்கு வைத்த இந்த 5% பணவீக்கம் என்ற இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல அமைச்சர் விஜித் ஏரத் அவர்களும் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முதற் பகுதியில் இடம்பிடிக்கின்றது. இலங்கைக்கான அமெரிக்க வரிச்சலுகை குறைப்பு ராஜேந்திர வெற்றி, GSP வரிச்சலுகை தொடர்பிலும் ஐரோப்பிய யூனியனோடு பேச்சு என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமாக இடம்பெறுகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் நாட்டின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த அனைத்து வரிகளையும் விலக்கிக் கொள்வதற்கும் அரசாங்கத்தினால் முடிந்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போது 10% தீர்வை வரி மாத்திரமே நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இது தற்போதைய அரசாங்கம் அமெரிக்காவோடு பேணி வரும் சிறந்த ராஜதந்திர உறவுக்கான வெற்றியாகும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். அதேபோன்று அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சிறந்த உறவை பேணி GSP வரிச்சலுகையையும் பெற்றுக் கொள்வதில் காத்திரமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் பாராளுமன்ற சுட்டிக்காட்டி விவகாரத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய சிறந்த பேச்சுவார்த்தை மற்றும் ஏனைய அணுகல் காரணமாக இந்த நடவடிக்கைகள் தமக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் மற்றும் ஒரு தகவல், பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல தினகரன் பத்திரிகையிலும் உட்பக்கச் செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி, இன்றைய தினகரன் பத்திரிகை உட்பக்க செய்தி, வீடமைப்பு அதிகார சபை காணிகளில் சட்டவிரோதமாக குடியிருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அடுத்த ஆண்டுக்குள் 25,000 வீட்டு உறுதி பத்திரங்கள் வழங்க நடவடிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக கைப்பற்றவோ அல்லது அவற்றில் சட்டவிரோதமான வகையில் குடியிருக்கவோ எவருக்கும் அனுமதி அளிக்க முடியாது என வீடமைப்பு நிர்மாணத்துறை நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது சுனில் ராஜபக்சே எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போது நிலவும் பிரச்சனைகளில் வீடு காணி உரிமை பத்திரங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றன. தமது வீட்டுக்கான உறுதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதில் மக்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு முன்கொடுக்கிறார்கள். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அதிகார சபை விசேட கவனம் எடுத்திருக்கிறது. வீடமைப்பு அதிகார சபை மூலமாக கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வீடுகளுக்கான உறுதி பத்திரங்களை விநியோகிப்பதிலும் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் இவை முறையான தரப்பினருக்கு வழங்கப்பட்டதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. இத்தொடர்பில் பல முறைப்பாடுகளும் கிடைத்திருக்கின்றன. இலங்கையில் தற்போது 300 உறுதிப்பத்திரங்கள் கையொப்பமிட்டு விடுவிப்பு அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 300 உறுதிப்பத்திரங்களையும் மேல் பரிசீலனை செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏறிவரும் ஆண்டுக்குள் 25,000 வீட்டு உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டு வருகின்றன. விடுவிப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக கைப்பற்றவோ அல்லது அவற்றில் சட்டவிரோதமாக முறையில் குடியிருக்கவோ எவருக்கும் அனுமதி அளிக்க முடியாது. சட்டவிரோதமான வகையில் கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தாகவும் நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
2: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம்
2: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
2: பெரிய கூட்டு பேர்.
3: 102.6 102.8

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. இன்றும் ஏராளமான விடயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். காலை வேலையில நிறைய சொந்தங்கள் இப்போதான் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க. நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போறதுக்காக இப்பதான்

இணையதளத்துக்கு போனீங்க என்றால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அதக் ஓட்டுமை தினத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3083 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 2, 12, 20, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 2, 12, 20, 43. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,26,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். 4,969 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 17, 31, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 17, 31, 61. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,72,30,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 80 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,257 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 9, 16, 71, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 9, 16, 71, 74. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 6, 3, 3, 8. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 6, 3, 3, 8. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,05,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,418 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 2, 11, 30, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 2, 11, 30, 50. நேற்று நாளில் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 0, 3, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 0, 3, 5, 8. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,95,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,47,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதா நிற சன்னிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,433 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 22, 40, 61, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 22, 40, 61, 71. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,43,58,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 34,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான நீல நிற கப்பருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள்.
அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 991 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், சுப்பிதி தன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 6, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 6, 9, 1. நேற்று நாளில் மொத்தமாக 368,66,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,71,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சுப்பிரி தின சம்பத் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 465 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 6, 6, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 6, 6, 9, 1. நேற்று நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,27,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாய சம்பத ஊதாநிதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1087 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 9, 10, 22. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 9, 10, 22. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,71,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சசிதி அச்சிடப்பட்ட லோத்தர் டிக்கெட் அல்லது DLV CP டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வணக்கம் வசந்தம்.
2: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
6: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தரமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்படின்னு சொன்னா கட்டிட உபகரணங்கள் நீங்கள் சரியான இடத்தில் பெற வேண்டும். அதுதான் நான் சொல்றது. ஜனதா ஸ்டீல்ஸ் அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் உங்க கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் GIT பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவானது மிக மிக குறைகிறது. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபதாசா குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 399 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 32, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 32, 49. சிறப்பு இலக்கங்களாக 6, 1, 9, 1. நேற்றைய நாளில் 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,74,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிச தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,525 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 15, 16, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 15, 16, 72. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 250,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,06,45,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,85,29,505 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,283 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 0, 1, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 0, 1, 7, 9. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,85,23,944 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,313 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 5, 61, 63, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 5, 61, 63, 70. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,74,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,66,20,869 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,631 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே. சுப்பர் இலக்கம் 8. வெற்றி இலக்கங்கள் 29, 34, 43, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. சுப்பர் இலக்கம் 8. வெற்றி இலக்கங்கள் 29, 34, 43, 45. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,10,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,23,75,858 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனம் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள், 1592 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீனராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 5, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 5, 42. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,43,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,10,410 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 858வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 0, 1, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆறு, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 7, 9. நேற்று நாளில் மொத்தமாக 52,60,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 551வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 2, 8, 2, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 2, 8, 2, 6. 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,21,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சன்னா, நோ டென்ஷன் பேபே. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவீலிகளாக நல்ல நேரம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 மணி வரை. யமகண்டம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை.

கவ்வு, கவனம், மகரம், மரதி, கும்பம், இன்பம், மீனம், இரக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம், தனம், ரிஷபம், நலம், மிதுனம், ஊக்கம், கடகம், புகழ், சிம்மம், லாபம், கன்னி, பெருமை, துலாம், சலனம், விருச்சிகம், மகிழ்ச்சி.

காரணம் ஆயிரம் திரைப்படத்துக்காக பாடல் ஒடித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான பல விடயங்கள் நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. பாதை விவரங்களை பார்க்கும்போது, டிராபிக் விவரங்களை பார்க்கும்போது, அங்குலான மொரட்டுவை அந்த பிரதேசத்தில் அங்கிருந்து வரும்போது காலி வீதி மிகவும் டிராபிக்காக இருக்கிறது. அந்த பாதை பாய்ப்பவர்கள் கொஞ்சம் நேரத்தை முன்னதாக வைத்துக் கொண்டே செல்லுங்கள். நீங்கள் பயணங்கள் செல்லும் போது அதே போல அங்குலான மொரட்டுவிலிருந்து நீங்கள் பத்திரமுலைக்கு வர வேண்டும் என்றால் பிரதான மார்க்கத்தை பயன்படுத்தாமல் பொறுப்பண பாதையை பயன்படுத்தினால் உங்களுக்கு இலகுவாக வரக்கூடிய தன்மை இருக்கிறது. காரணம் டிராபிக் அந்த பாதையில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஒரு ஷார்ட்கட் தான் பொறுப்பண பாதையில் வந்து நீங்கள் பத்திரமுலை ஊடாக வந்து நீங்கள் வந்து செல்ல முடியும் என்பதும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். டிராபிக் பற்றிய விடயங்களும் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். சரி, முக்கியமான ஒரு விஷயம், செம்மணி மனித புதைக்குழி மூன்றாம் கட்ட அகழ்வு பாதின பணிகள் இன்று நிறைவடைகிறது. இன்றோடு நிறைவடைகிறது. அதன்படி மூன்றாம் கட்டத்தில் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறுகிறது. இதனிடையே பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதை கோளையின் 109வது நாள் அகழ்வு பணிகள் பாத்தீங்கன்னா நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலே சொல்ல போனால் இது பலரின் கருத்துக்களுக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதன்படி நேற்று தினம் புதிதாக 10 எண்பு கூடுகள் வெளிப்பட்டுள்ளதாக நிலையில் தான் ஏற்கனவே வெளிப்பட்ட 8 எண்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது பாதிக்கப்பட்ட சாபில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக இது பற்றிய முழுமையான விவரங்கள் வரும்போது, மேலதிக விவரங்கள் போது நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கின்றேன். நாங்கள் பயணங்கள் செல்லும் போது, அதே போல நாங்கள் ஒரு வாகனத்தை வாடகை எடுத்து செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. அதை பற்றித்தான் இப்பொழுது நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, நான் மட்டுமல்லாது இலங்கை காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. வாடகை வாகனங்களை பயன்படுத்துறீங்க சொன்னால், அது வாடகை வாகனம் மூலமாக பயணிக்கிறீங்க சொன்னால், தங்களது கடத்தல் கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு இப்பொழுது இலங்கை காவல்துறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில சொல்ல போனால் இந்த வாகன ஓட்டுநர், அவரது வாகன சேவையில் உதவி புரிபவர்கள், இவரெல்லாம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவுகள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாகவும், இதன் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டுதலை நாங்கள் சொல்கிறோம் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காவல் ஊடக பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பட விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சில விடயங்கள் நாங்கள் தவறு விடுகிறதும், அதை தவறு விடுகின்ற விடயங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருகிற சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு பாதைகள் செல்லும் போது, பாதையில் ஒரு நீங்கள் ஒரு வாகனத்தை செல்றீங்க, வாகனத்தை செல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் தவறு விடுகிறீர்கள். தெரியாத ஒரு வாகனத்தை செல்லும் போது நீங்கள் அவர்களிடம் அதிகமாக கதை கொடுப்பதாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு விலைமதிப்பற்ற பொருட்கள், நல்ல வாட்ச், அதே போல உங்களது மாலைகள், செயின்கள் போன்ற தங்க ஆபரணங்களை நீங்கள் தெரியும்படி நீங்கள் அணிந்து வருவது இரவில் மிக மிக ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். முடிந்தவரை நீங்கள் கூகுள் மேப்ஸ் இருக்குது இல்லையா, அப்ப நீங்கள் ஐ மேப்ஸ் போட்டீங்கன்னா வீட்டில் யாருக்காவது இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐ மேப்ஸ் போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரும் வழியில் அவர்கள் உங்களோடு துணை இருப்பது போல இருக்கும். ஆக இது ஒரு முக்கியமான விஷயம். இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வீட்டை போய் சேரும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிற அப்டேட் அவங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நேரங்களில் போகும்போது இந்த குறுக்கு பாதையில பயன்படுத்துகிறோம். இரவில் போகும்போது நாங்கள் இந்த பாதையை வளமைக்கு மாறான ஒரு பாதையை நாங்கள் பயன்படுத்த போறோம் சில வாகன சாரதிகள் சொன்னால் அதுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருங்கள். தேவையில்லாத பாதைகள் செல்ல வேண்டாம், இல்லை நாங்கள் வளமையாக செல்லுகின்ற பாதையில் செல்லுங்கள் சொல்லி நீங்கள் அவர்களை விண்வைக்க முடியும். அவர்களிடம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பயணிகளுக்கு மாத்திரமல்ல சாரதிகளுக்கும் உகந்தும். அதாவது பயணிகள் கொடுக்கின்ற இனிப்பு பண்டங்கள், ட்ரிங்க்ஸுகள் போன்றவற்றை நீங்கள் எடுத்து குடிப்பதை அவதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். தெரியாத ஒருவர் கொடுக்கின்ற சாப்பாடு பொருட்களை உண்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதன் மூலமாக எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைப்படுகிறது சொல்லல் 119 அல்லது 118 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாகனம் மற்றும் சம்பவம் கொடுத்த விவரங்களை வழங்குமாறு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் வாகனத்தின் இயக்கத்தகவலை பார்த்துக் கொள்ளுங்கள், முகத்தை முடிஞ்சவரை அவதானப்படுத்திக் கொள்ளுங்கள் போன்ற விஷயங்கள். அதே போல உங்களது நீங்கள் தனிப்பயணம் செல்லும்போது தொலைபேசி மிக மிக உதவியாக இருக்க போகிறது. மாற்றுக்கருத்தை கிடையாது. நீங்கள் யாரிடமும் அதிகமாக கதை குறுக்க சொன்னால் நீங்கள் ஒரு ஃபோனோட எடுத்து யாராவது நண்பரோடு ஒரு வீட்டாக்களோட பேசி கொண்டு வரலாம். ஸோ அப்போது அவருடைய அந்த கன்வர்சேஷன் குறைஞ்சு போகும். ஆனாலும் நீங்கள் எந்த பாதையில் செல்கிறோம், அவர்கள் என்ன வேகத்தில் செல்கிறார்கள் போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது பற்றி தான் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். காரணம் சொல்லுவார்கள், நாங்கள் வெளில வர முன்னே அணை கட்ட வேண்டும். அதுபோல தான் எங்களுக்கு ஒரு தீங்கு நடக்க போகிறது, எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் சரியாக இருக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் பயணம்
1: செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு இது மக்கள் சூடிய
3: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
5: ஊரெல்லாம்
4: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும்

கருப்பு திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவக்கிறது அக்கிரமத்து அக்கிரமத்து மனது கேக்குதுன்னு எங்களுக்கு நல்ல பாடல் கேட்டிருக்கிறோம். அப்படி உற்சாகமாக நீங்களும் அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது. அதே போல அந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற சொல்லியோ நாங்கள் கட்டாயம் சொல்லிக்கிட்டோம் இல்லையா. நிச்சயமாக அந்த போதைப் பொருள் பாவனை என்பது எங்களுடைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா இளையர்களை அதே போல பாடசாலை மாணவர்களை இது குறிவைத்து தாக்கப்படுகிறது. ஆக அந்த போதைப் பொருள் என்பது மிக முக்கியமாக நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாதாக இந்த செயல் திட்டத்தில் நாங்களும் கைகோர்க்க வேண்டும். அரசாங்கத்தோடு இணைந்து இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் கைகோர்த்தால் மாத்திரமே இதை முற்றுமுழுதாக இல்லாமல் ஒழிக்க செய்ய முடியும். அப்படி செய்தால் மாத்திரமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் தான் நாங்கள் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும். எப்படி நாங்கள் இதுக்கு உதவி செய்வது? அதாவது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது போதைப் பொருட்கள் சொல்லும் போது ஹெரோயினா இருக்கலாம், ஐஸ், அதே போல அஷீஷ், கூஸ், அதே போல சட்டவிரோதமாக மனதை மாற்றக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாமே இங்கே சந்தையில் புழக்கத்தில் இருக்கிறது. ஆக இவற்றை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் அந்த விநியோகஸ்தர்கள் நீங்கள் கண்டறிந்தால் இவர் தான் சப்ளை பண்றார், இவர் தான் அந்த பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்கள். 18-18 அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க, இவர் போதைப் பொருள் கடிமையாக இருக்கா சிக்கி இருக்கிறா, ஆனால் அவர் அதிலிருந்து மீள வேண்டும், மீளுவதற்காக ஆசைப்படுறான் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19-27 என்ற இடத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த போதைப் பொருள் பாவனையின் மூலமாக சமுதாயம் மாத்திரம் கிடையாது, போதைப் பொருள் பாவனையாளர் மூளை பாதிக்கப்படுகிறது, மனநலம் பாதிக்கப்படுகிறது, அவருக்கு உடல் ரீதியான பல நோய்கள் ஏற்படுகிறது. என்ன செய்கிறோம் என்று சொல்லி அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கிறதாக விஞ்ஞான ரீதியாகவும் சரி, அதே போல நாங்கள் சமுதாய ரீதியாலும் சரி இதை எதிர்த்து கட்டாயம் செயற்பட்டே ஆக வேண்டும். இது எமக்கு என்ன சொல்லி நாங்கள் ஒருபோதும் விட்டுவிட்டு போக முடியாது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று யாருமே சொல்ல முடியாது. காரணம் இது பொதுவாக வரக்கூடிய பிரச்சனை. நாளைக்கு அவர் போதை அறிந்துவிட்டு ஏதோ ஒரு போதைப் பொருளை பாவித்து விட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யலாம், உங்களது பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம், உங்களது நீங்கள் இருக்கின்ற ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ தயவு செய்து நீங்கள் கட்டாயம் கைகோருங்கள். இது பற்றிய விஷயங்கள் விநியோகத்தர்கள் யாரும் தெரிந்தால் 18-18 அழைப்பினை ஏற்படுத்துங்க. புனர்வாழ்வுக்காக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துறீங்க சொன்னால் 19-27 தலைவலி காய்ச்சல் வர்றது மோசமாக இருந்தாலும் பந்து வீச்சு பழமாகிறது. ஆனால் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இது என்னடா பாது இந்திய அணி இப்படி விக்கெட் போறாங்களேன்னு சொல்லி பயந்தாங்க. என்ன விக்கெட் போறதை பயந்து இதே மைதானத்தில் தான் நாங்களும் பேட் பண்ணணும். சோ என்ன செய்வது அப்படின்னு சொல்லி இப்பொழுது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மைதானம் அமைந்திருக்கிறது. ஒரு மேல சொல்ல போனால் இந்த மைதானத்தின் தன்மைக்காகவே இப்பொழுது இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் எழுந்திருக்கிறது. 84 ஓட்டங்களை பெற்று வேலை 2 அணிக்காக இன்னும் இலங்கை அணிக்கு 288 ஓட்டங்கள் பெற வேண்டும் 4 ஆட்டம் பார்க்கலாம். இது அதிகமாக சமநிலையில் முடிந்தால் பரவாயில்லை, வெற்றி இலக்கு என்பது இலங்கைக்கு ரொம்ப எட்டாக்கணியாகத்தான் இருப்பது. கொஞ்சம் கஷ்டமாகத்தான், கொஞ்சம் நிறைய கஷ்டமாகத்தான் இருக்குது. காரணம் 4 முக்கியமான விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. என்ன போதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. காரணம் கடந்த போட்டியில் சதம் பெற்றவர், அதே போல இந்த போட்டியில் நம்பக்கூடிய ஒருவர் இப்பொழுது ஆடுகளத்தில் இருக்கிறது இலங்கை அணி ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் சோனால் தினுஷ 25 ஓட்டுகளோடு ஆடுகளத்தில் இருக்கிறது. அதே போல தனஞ்சய் சில்வா அணித்தலைவர் 31 ஓட்டுகளை பெற்றுக்கிறார். பார்க்கலாம் கடந்த போட்டிகள் சிறப்பாக விளையாடியவர்கள் இந்த போட்டிகள் விளையாண்டால் இந்த போட்டி வெல்லக்கூடிய அளவு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நிறைய கஷ்டம் தான். சரி, இப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் போகும்போது நிஷாந்த் மதுசங்கர் ஃபேனோட எதிர்பார்க்கப்பட்ட இந்த வீரர் 6 ஓட்டுகளோடு ஆட்டமிட்டார். ராஹிர் உதார 16 ஓட்டங்கள், பசிந்து சூரிய பட்டார 0 ஆட்டமிட்டார். அவர் ரயில்வே டெவலப் முறைகள் ஆட்டமிழந்தார். கமிந்து மேண்டஸ் 2 ஓட்டங்கள் பார்க்கலாம். பந்துவீச்சு பாதையில் சுதர் 2 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அதேபோல முகமது சிராஜ் பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கு தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள் சிறந்தது. இந்திய அணி தட்டு தருமாறு இது அசித்த ஃபெர்னாண்டோவின் பந்துவீச்சில் மிக சிறப்பான பந்துவீச்சு, மாற்று கருத்து கிடையாது. 4 விக்கெட்டுகளை சுழட்டி எடுத்திருந்தார். அவருடைய பந்துவீச்சு உண்மையிலேயே மிக சிறப்பாக வேலை செய்தது இந்திய அணிக்கு எதிராக. அதன் காரணமாக தான் 193 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழக்க செய்ய முடிந்தது. அதே போல வருமுனையில் பிரபாத் ஜெயசூரிய 3 வீரர்களை வீழ்த்தியிருந்தார். அதே போல லஹிர்குமாருக்கு 2 விக்கெட்டுகள், அதே போல கேசரிக்கு 1 விக்கெட் செல்லப்பட்டது. பார்க்கலாம் இந்த போட்டி என்னவாக முடிய போகிறது என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். Come on, clap!

0: மட்டக்களப்பு பெரிய போராதீவு அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஏகுண்டபட்ச அஷ்டபந்தன சொர்ணபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது இன்று கிரியைகளுடன் ஆரம்பமாகி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை அன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு உன்னிச்சை நெடியமடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது இன்றைய தினம் ஆரம்பமாகி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை அன்று தீர்த்தோற்சவத்துடன் விழா இனிதே நிறைவேற உள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ கட்டுப்பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனமானது ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை அன்று கிரியைகளுடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கொடியேற்றம் நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சில்லாஞ்சிருக்க லபர் பந்த திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தூக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் செல்லும் பயணிகள் பாதசாரிகள் ரொம்ப அவதானமாக செல்லுங்கள். பாதையில் செல்லும் போது நீங்கள் வாகன விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்காக முடிந்தவரை நீங்கள் பாதையில் ரொம்ப அவதானமாக செல்லுங்கள். சரி, உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? எஸ், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு ஐடியா சொல்ல போறேன். நீங்கள் ஜனதா ஸ்டீல் சென்னிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஐடி வகையா இருக்கலாம், ஆக இவ்வகையான பொருட்களை நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. மிஸ் பண்ணிடாதீங்க, சரிதானே? அதே போல போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். அதை கமைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் விநியோகஸ்தர்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தால் இப்படியான விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரியான குற்ற செயல்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்தால் உடனடியாக நீங்கள் 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல யாராவது புனர்வாழ்வுக்காக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லி எண்ணிக்கிறார், நிச்சயமாக நல்ல விஷயம். அப்படியானால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். போதைப் பொருள் என்பது இந்த நாட்டின் எதிர்கால சமுதாயத்தையும் சரி நாட்டின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி சொந்தங்களே, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தை நிறைய இளைஞர்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்கள், தெரிஞ்சவர்கள் கட்டாயம் தகர்த்துக் கொள்ளுங்கள். இலங்கை காவல்துறையின் உதவி சேவைகள் சுமார் 383 வெற்றிடங்களுக்கான விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தி. கடந்த ஜூலை மாதம் 19 10 தெரியும், 2497 இலக்கு அதிவிசேட அரசிதழ் மூலம் வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் பாத்தீங்கன்னா விண்ணப்பங்களை சமர்ப்பதற்கான இறுதி திகதியாக ஆகஸ்ட் 14 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14 இரண்டாயிரத்து உருவாக்கம், கணனி அமைப்பு, பகுப்பாய்வு, மென்பொருள், வன்பொருள், வலையமைப்பு, அதே போல தர நிர்வாகம், வலைகளை வடிவமைப்பு, அதே போல அளவு கணக்கெடுப்பு, இயந்திரவியல், உணவு வழங்கல் என்று ஏராளமான தொழில்கள் இங்கே இருக்கிறது. விண்ணப்பங்கள் செல்ல முடியும். அதேவேளை காவலர் பகுதிகளுக்காக மீளதிகமாக மருந்தகம், செவிலியர் பணி, மின்சார பணி, மருத்துவ ஆய்வக சேவை, குளிரூட்டல் மற்றும் காற்றுப்பாதனை பணி போன்ற பல வகையான சேவைகள் இருக்கிறது. ஆக இந்த விஷயங்களாக நீங்கள் அதாவது நீச்சல் பயிற்சி, நீங்கள் ஜிம்ல இருக்கிறீங்கன்னு சொன்னால் உடற்பயிற்சி போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இது எப்படின்னு சொன்னால் தகுதியானவர்கள் நீங்கள் எங்கே போய் விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையாது, விண்ணப்பதாரர்கள் இணைய வழி மூலமாக மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நீடிக்கப்பட்ட இந்த கால அவகாசத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது. ஆக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் தொழில் விரும்புபவர்கள், இதுக்கான ஆசை இருக்கிறது, இது போன்ற தகுதிகள் இருக்கிறது சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசனம் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அந்த வீடு பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா அந்த வீடு உழைக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக அதுக்கு நாங்கள் பாவிக்கிற கம்பிகள் உறுதியான கம்பியா இருக்க வேண்டும். அந்த கம்பி என்னன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாவியுங்கள். காரணம், நீங்கள் வீடு கட்டின பிறகு ஒரு 100 ஆண்டுகள் அப்படியே உறுதியாக இருக்க வேண்டும். எப்போதும் அது எது வந்தாலும், காற்று மழை எது வந்தாலும் தாக்க பிடிக்கக்கூடிய அளவில் உறுதியாக இருக்க வேண்டும். படிச்சால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பாவித்தால் தான் அந்த உறுதி உங்களுக்கு கிடைக்கும். சரி, வீதி விபத்துக்களை பாதுகாத்து வந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செய்கின்ற செயல் திறந்தான் டே கேஆ வேலைத்திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த டே கேஆ வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் 2வது கட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுவாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டே கேஆ வேலைத்திட்டம். மாணவர்களுக்கு கருத்தரங்கு மூலமாகவும் நாடக வடிவிலும் இந்த வீதி விபத்துகளிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, வீதி சமயங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் போன்ற பல விடயங்களை இந்த கருத்தரங்கு மூலமாகவும் இந்த நாடக வடிவின் மூலமாகவும் தெளிவுபடுத்துகின்ற ஒரு செயல்திட்டம் தான் இந்த டே கேஆ வேலைத்திட்டம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ஐடிஎன் லக்கண்டு இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாகத்தான் இந்த வேலைத்திட்டம் இருக்கிறது. தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சரியான இடத்துக்கு செல்லணும். அதான் சொல்றேன், நான் ஜனதா ஸ்டீல்ஸ் நீங்கள் சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சொந்தங்களையும் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தெரிவுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தனே, ஆஹா நான் இந்த பொருள் வாங்க வேண்டும்னு நினைச்சேன், சாரி இந்த வீடு கட்டினா இந்த பொருட்களும் வாங்கணும் தானே அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பொருட்களையும் ஒரு இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே இங்கே நீங்கள் அலைஞ்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பொருளை வாங்க அங்கே போகணும், இந்த பொருளை வாங்க இங்கே போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்ன அந்த கரைச்சலே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல எல்லா பொருட்களையும் வாங்கி அப்படியே லொரியண்டை பிடிச்சி போட்டுக்கொண்டு வந்துடலாம். சில தடவை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4-5 தடவை நீங்கள் போய் அலசி 6-5 நீங்கள் அலைஞ்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல பொருட்கள்லாம் கொண்டு வசிக்கும் போது நீங்கள் ஒரு 1000-1500 சொன்னாலும் 10 தரம் போகும்போது என்ன கதை? 20,000 போயிட்டு அப்போ 20,000 இன்னும் பல பொருட்கள் வாங்கலாமே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சரியான முறையில் யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ் போவீங்க. ஓகே, தீம் தீம் தா தக்கிட்ட தக்க தீம் தா தர்கிட்ட தீம் தா தக்கிட்ட.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலையே நிலவக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதே நேரம் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில் கிழக்கு மாகாணம் மற்றும் யாழ், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, புலன்னறுவை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: காசா நகருக்கு மேற்கே உள்ள துறைமுக பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் சிலர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் நகரின் அல் ஷிபா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

கனிமா பாடலோடு தோன்றிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 இருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சின்சினாட்டி நகரில் நடந்து வருகிறது. இந்த தொடர் பார்த்தீங்கன்னா வரும் 23rd வரை நடைபெறுகிறது. தற்போது 3rd சுற்று போட்டிகள் நடந்து வருகிறது. மிகவும் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போட்டியாக பார்க்கப்படுது. காரணம், இந்த போட்டிகளை ஆர்வமாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள். சரி, இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சக நாட்டு வீரங்கனையான எமா நெவோராவுடன் மோதி இருக்கிறார். இதில் சிறப்பாக ஆடிய ஜெசிகா பார்த்தீங்கன்னா ஜெசிகா பெகுலா 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இப்பொழுது 4th சுற்றுக்கு முன்னேறியிருக்க. இன்னொரு போட்டியில் பார்த்தீங்கன்னா போலந்து வீராங்கனையான இக்கா ஸ்வோடியக்கா 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் கிரீஸ் வீராங்கியான மெரியாவை வீழ்த்தி இப்பொழுது 4th சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். ஆக நாளை நடைபெறுகின்ற 4th சுற்றில் ஜெசிகா பெகுலா அதே போல ரொமேனியாவின் ஷொரானா சிஸ்டியுடன் மோதியிருக்கார். அதே போல இக்காவும் பிரான்சின் டயோனா பாரியுடன் மோதியிருக்கிறார். பார்க்கலாம் இந்த போட்டியின் முடிவுகள் எவ்வாறு அமைய போகிறது சொல்லி அதை பற்றி இவர்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நான் முன்னதாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன், அதாவது நாங்கள் ஏதாவது பொருட்களை கொடுக்கும்போது நாங்கள் சாப்பிடக்கூடாது, முகம் தெரியாத ஒருவர் பொருட்களை கொடுக்கும்போது நாங்கள் உண்ணக்கூடாது, எங்களுக்கு ஆபத்துக்காக முடியாது சொல்லி நாங்கள் பாதுகாப்புக்காக போலீசார் விடுத்த அறிக்கையின்படி நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். சார், இந்த விஷயம் இப்படி இருக்கிறது. பாருங்கள், ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது சியால் அப்படின்ற ஒரு விஷயம். சியால் நாட்டில் தான், சியால் நகரில் இதாவது ஒரு அழகிய பெண், 20 வயது. இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆப் மூலமாக தெரியும், டேட்டிங் ஆப் எல்லாம் நிறைய இருக்குதானே, அது மூலமாக நிறைய ஆண்களை தொடர்பு கொண்டு இல்லை ஆண்களை இவர்களை தொடர்பு கொண்டு போவாங்க. அந்த டேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஷயா யாங் அப்படின்ற இந்த கிம் ஷோ யாங் அப்படின்ற இந்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அழகிய பெண் அப்படின்னு வரதணைக்கிறாங்க, மிக அழகான கொலைகாரி என்று சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மிக அழகான கொலைகாரி சொன்னால் இதுக்கான விஷயம் என்னன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க வந்துட்டு இந்த டேட்டிங் வர்ற ஆண்களை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேவையில்லாத அதாவது நஞ்சு மருந்துகள் கிட்டத்தட்ட மயக்க மருந்துகளை கொடுத்து இவங்க வந்து அவங்களை மயக்கப்படுத்தி அவருடைய பணத்தை சூதாடுவதாக இவருடைய வேலையாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. மேலும் 4 பேர் மயக்கமடைந்த நிலையில் உயிர்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சிக்கியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க சர்ச்சைப்பில் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த மருந்து பொருட்களை பாவித்தா அவங்க மரணம் அடைவாங்களா, மயக்கம் அடைவாங்களா, இதன் பின் விளைவுகள் என்னன்னு சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே சிக்கிட்டாங்க இவங்க. ஸோ அதன் மூலமாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெண் இப்பொழுது கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. இதன் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தென்கொரியாவில் சொல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் சார்பாக பேசின வக்கீலும் இதை வாதாடி இருக்கிற. காரணம், பெண் என்பவள் இவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனித உயிரை துச்சமாக மதிக்கிறாங்க. மற்றவர்கள் உயிரை பொருட்படுத்தாத இவருக்கு கட்டாயம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது வாதாடுவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கான தீர்ப்பு வரும்போது நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு செயல் உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா? பெண்கள் இப்படியான விஷயங்களும் செய்கிறார்கள்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. இப்பொழுது அழகான 20 வயதான பெண் இப்படியான சம்பவத்தில் ஈடுபடுவது மிக அரிதான். ஆனால் இது இப்பொழுது அந்த விஷயத்தை கொஞ்சம் பதற வைத்திருக்கிறது.

மோகன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வருகிறது. டிமான் இசையில் ஒரு டிராபிக் அப்டேட் கிடைத்திருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ராஜகிரியை மேம்பாலத்துக்கு கீழ் லொரியொன்றும் முச்சக்கர வண்டியும் மோதி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பாதை, அந்த வழியாக செல்லும் பாதை இப்பொழுது நெரிசலாக காணப்படுகிறது. ராஜகிரியை மேம்பாலத்து கீழ் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. லொரி ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த பாதையை பாய்ப்பவர்கள் மாற்று வழியை பாவித்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த இடத்தில் நெரிசலாக இருக்கிறது. 9:10 அளவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேரம் இப்போது 9:17 நிமிடம்.

வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: This is the hit music station.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

அல்ல. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கும் கரம். அப்படிப்பட்ட மனிதாபிமானத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாள்தான் இன்று உலக மனிதாபிமான தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. போர், இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, நோய்கள் போன்ற பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவி செய்யும் மனிதாபிமான பணியாளர்களையும் தன்னார்வலர்களையும் நினைவு கூறுவதும் அவர்களின் அர்ப்பணிப்பை மதிப்பதும் இந்நாளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. ஆனால் மனிதாபிமானம் என்பது பெரிய அமைப்புகளோடு மட்டும் தொடர்புடையது கிடையாது. பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது, கஷ்டத்தில் இருக்கும் ஒருவரிடம் நான் இருக்கிறேன் என்று சொல்வது, வழி தெரியாமல் நிற்கும் ஒருவருக்கு வழிகாட்டுவது, மனதில் சோர்வாக இருக்கும் ஒருவரை சில நிமிடங்கள் பொறுமையாக கேட்பது, இவை எல்லாமே மனிதாபிமானம் தான். நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவுக்கு இன்னொருவருக்கு உதவ முடியும். ஒரு பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு சிறிய உதவி செய்யலாம். ஒருவரின் கண்ணீரை துடைக்க முடியாவிட்டாலும் அவரை அளவைக்கும் வார்த்தைகளை நாம் தவிர்க்கலாம். உலகத்தை முழுவதுமாக மாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் நம்மை சுற்றியுள்ள மனிதனின் நாளையாவது சிறப்பாக எம்மால் மாற்ற முடியும். அதுதான் மனிதாபிமானத்தின் அழகு. இந்த உலகில் நம்முடைய பெயர் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நம்மால் இன்னொருவரின் வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல மாற்றம் ஏற்பட்டது என்பதுதான் உண்மையான அர்த்தம். இந்த உலக மனிதாபிமான தினத்தில் மனிதனாக பிறந்தோம், மனித நேயத்தோடு வாழ்வோம் என்ற எண்ணத்தை நம்முடைய மனதில் விதைத்துக் கொள்வோம். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவோம், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாக இருப்போம், முடிந்தவரை அன்பையும் அக்கறையையும் பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் மனிதாபிமானம் இருக்கும் இடத்தில்தான் மனிதம் உயிரோடு இருக்கும். வசந்தம் எஃப்எம்மின் உலக மனிதாபிமான தின வாழ்த்துக்கள்.

வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. மறந்து விடாதீர்கள், நீங்கள் எல்லா வகையான பொருட்கள் குறிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல உங்களுக்கு தெரியும் ஜிஐடி பைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆக குறைந்த விலையில், அதாவது தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக அதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஏராளமான தெருவுகள் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வர முடியும். சரிதானே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் கட்டாயம் இந்த விஷயங்களை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் நாங்கள் கட்டாயம் கை கொடுக்கும் போது முக்கியமான விஷயங்கள், அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தில் எங்களுடைய ஒவ்வொருடைய பங்கும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஹெரோயின், ஐஸ், அதே போல ஹஷிஷ் போதைப் பொருள், குஷ் போதைப் பொருள் போன்றவைகள் இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் இப்பொழுதும் ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆக இந்த அகற்ற வேண்டும், அடித்து துரத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் இதுக்கு கை கோர்க்க வேண்டும். இதன் விளைவுகள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே இளைஞர்கள் அடிமைத்தனம் ஆகிறார்கள், உடல் நோய்கள் பரவுகிறது, மனநல பிரச்சனை வருகிறது, சரியான முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் போகிறது, வன்முறை குற்றச்செயல்கள், ஏராளமான விஷயங்களுக்கு பின்னணியாக இருப்பது இந்த போதைப் பொருள் பாவனைதான். ஆக போதைப் பொருளுக்கு அடிமையாகி இவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். மாணவர்கள், எத்தனையோ இலக்குகளை அடையக்கூடிய மாணவர்கள், எத்தனையோ சாதனைகளை படைக்க வேண்டிய மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார்கள். ஆக இவர்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும், இவர்களை மீட்டெடுக்க வேண்டும். புனர்வாழ்வுக்காக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்க சொன்னால் 1927 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல போதைப் பொருள் விநியோகம் தொடர்பான உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் 1818 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாருங்க. மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் பாவிச்சா உறுதியாக இருக்கும். உங்களோட பேரன் வந்து கேட்பான், தாத்தா இந்த வீடு எப்படி தாத்தா இவ்வளோ உறுதியாக இருக்குது? அப்போ நீங்கள் சொல்லலாம், தம்பி பாப்பா தான் மெல்வா கியூஎஸ்டி கம்பி வாங்கி பாவிச்சுனடா அப்படின்னு சொல்லுங்கள். சரிதானே, இப்பயே சொல்கிறேன், முன்கூட்டியே நாங்கள் சிந்திக்க என்னவாக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்னு சொன்னால் அவ்வளோ உறுதி. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நாடுகள் இந்த மலைகள் ஏறுகிற பழக்கம் இருக்கிறது இல்லையா, இது நல்ல விஷயம்தான். உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, மன நிம்மதிக்கும் சரி, நிறைய விஷயங்கள். இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது பாருங்கள், ஐரோப்பிய அமெரிக்க நாடு தான் இத்தாலி. இந்த நாட்டில் செயல்பாட்டில் உள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலையான மவுண்டன் எனடா என்ற எரிமலை அங்கே இருக்கிறது. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அந்த மலை ஏறுவது வழக்கமாக வச்சிருக்கிறார்கள். சிஸ்டி என்ற ஒரு இளைஞன், 29 வயது இளைஞன், இத்தாலி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலையேறுவதற்காக அந்த எனடா என்ற எரிமலைக்கு சென்றிருக்கிறார். இவர் ஏறும்போது திடீர்னு வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் அங்கே பாருங்க, அந்த எழுத்துவதும் பிரச்சனை இல்லை, அவர் மீது மின்னல் தாக்கி இருக்கிறது. இதில் சிஷ்டி படுகாயம் அடைந்து அந்த இடத்துல விழுந்திருக்கிறார். அதுக்கு பிறகு மீட்புக் குழுவினர் வந்து உடனடியாக அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட இப்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. ஆக பாருங்கள், இப்படியான உயிரிழப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது உலக செய்திகளுக்காக நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, தங்கமே சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இப்பொழுது வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ஓடுங்க ஓடுங்க, தங்கம் வாங்கவும்ங்க ஓடுங்க. அதன்படி ஒரு அவுன் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா இப்பொழுது 2% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 4,354 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது. அதுடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் பார்த்தீங்கன்னா 5% வீழ்ச்சி அடைக்கிறது. 63 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை மாற்றம் இன்றைய உள்நாட்டு சந்தை என் தாக்க தங்க விலைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம், இது பற்றி நம்ம தன்மை வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, விலை கூடுதா குறையன்னு சொன்னால் நீங்கள் காசை வச்சுக்கோளுங்க, ஓடுறது ரெடியாக இருங்க, தங்கமே அப்படின்னு ஓடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தங்கம் தங்கம் தங்கம்னா சும்மா வேணா கே

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாய் இதயம் ரசிக்கும்

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: இலங்கை அணி துடுப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது 4 விக்கெட்டுகளுக்கு 91 ஓட்டங்களை பெற்றுக்கிறது. அதுக்கடுத்து தனஞ்செடு செல்வம் 36 ஓட்டங்களும், சோனால் தினுஷ் 27 ஓட்டங்களும் துடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 281 ஓட்டங்கள் பெற வேண்டும். சரி, இந்த போட்டியின் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிகழ்ச்சியிருந்து விடைபெறலாம் நினைக்கிறேன். இலங்கைக்கும் போலாந்துக்கும் இடையான கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டதாக இப்பொழுது முன்மொழிக்கப்பட்ட அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளிலும் தண்டனை பெற்று குடிமக்கள் தமது எஞ்சிய தண்டனைகளை பாதிச்சுன்னா அந்த எஞ்சிய தண்டனை காலத்தை பார்த்தீங்கன்னா தமது நாட்டில் சொந்த நாட்டில் அனுபவிக்கவும் அவர்களின் சமூக மறுமாழ்வு மற்றும் மீள் இணைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் இதற்கான முன்வழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதும் மிக முக்கியமான விடயம். சரி, இந்த தகவலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இந்த நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் எம்எல் கிருபாகரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10 மணி.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னே இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அத்துடன் நீதித்துறை அமைப்புகள் திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்திற்கு கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட வீதி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தின் குவாலியர் மாவட்டத்தில் வயல் வேலையில் ஈடுபட்ட விவசாயிகள் சிலர் பயணித்திருந்த உழவு இயந்திரம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்த 32 பேர் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தரும் சோக பாடல்களோடு இன்று நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் யார்? வணக்கம், எங்களுடைய முந்தாஜ் பேகம் அப்படியா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா.
0: நிகழ்ச்சியின் முதலாவது நேயராகவே வந்தாச்சு.
1: சரி, சந்தோஷம்.
0: சரி,
1: உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: சரி, சொல்லுங்க. அதாவது சோக பாடல்ல, அதாவது இந்த நேரம் நான் இந்த பாடலை கேட்டா எனக்கு அது உண்மையிலேயே அது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த சோகம் என்ன பாடல்?
1: கூடி எங்கே, மை ஃபேவரட் சோங். முடிந்தா தர பாருங்க.
0: அப்படியா?
1: ஆமா,
0: ஒரு கூடு ரொம்ப பிடிக்கும். ஒரு கூடு கட்டுறதுன்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை. அதுவும் ஒரு பறவை கூடு கட்டுறதுன்றது யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒன்று வேண்டா கொண்டு வந்து அந்த கூடு கட்டுறதுக்கு அது படுற பாடு. இப்படியெல்லாம் கட்டின கூட்ட ஒரு நிமிஷத்திலேயே அப்படியே தட்டி விட்டு போடுறாங்களே எங்கடைய ஆக்கள். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: பாவம் நினைக்கிறேன். அதுல கஷ்டம் அதுக்கு தான் தெரியும்.
0: அத மாதிரி தானே ஒவ்வொருடைய கஷ்டமும் அவங்களுக்கு தான் தெரியும். சரி, சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடம் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காகவும், முக்கியமா உங்களுக்காகவும், போனஸ் நந்தகுமார் சேர்க்காகவும், வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, பேர்வளையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற வேளை ஆந்தனி ஜூட் வந்திருக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. ஷக்கீலா சந்திரசேகரம் செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ராஜகோபால் பாலா அணிந்துக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. ராஃபி வந்திருக்கின்றார் மருதமுனையிலிருந்து. அதே போன்று வணக்கம் பாட்டு தலைவனே, சோகமும் இனிதாக உள்ளது அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மீனு வந்துக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. குறிஞ்சங்கனி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். ஆரியம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. சரஸ்வதி அம்மாவிற்காக வேண்டி நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பொகவந்தலாவையிலிருந்து ரொய்கா வந்துக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று மோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. ரொசல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார் மோகன். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் தொண்டைமானார் செல்வச்சனதியிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றேன். என்ன எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளையும். அங்கே கரசி வந்துக்கிறாங்க. மதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் தங்க சுந்தரம் அடைந்திருக்கின்றேன். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை சோகமும் சுகமாக தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. மிஸ்மிதா மற்றும் ஆசிஃபா, ஜோஹராணி, விஜயா, ரமேஷ் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. தினேஷ் வந்திருக்கின்றார். சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. சிங்கார வத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற இவளை. ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. ராஜன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை. ரிஸ்வான் வந்திருக்கின்றார். வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. அக்கறைப்பற்று பப்ரேல நிசார் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.
1: நானும் உடன் உறவை

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் இந்நேரம் 10:30. இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்ரீஹர சூதன், வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்களுக்கு நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா வாழ்த்துக்கள்.
0: சரி,
1: எனக்கும் அந்த வகையில் வாழ்த்துக்கள்.

நாயகன் நாயகி அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே நினைச்சு கொண்டாதான் எதுவும் செய்யலாம். சார், இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? பாடல் சலங்கி ஒலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:46. இந்த நேரத்தில் மதுரங்குளியில் இருந்து நதுமியா வந்துக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நதுமியா?
1: நல்ல சுகம்.
0: சரி, பாடல்களை கேட்கிற பொழுது நம்மளை அறியாமலே வேலையெல்லாம் அப்படியே நடந்து முடியுது. அதோட அப்படியே மினக்கிடக்கூடிய மாதிரி இல்ல, நம்ம கை வேலை பாக்குது, மனசு எங்கேயோ போகுது. என்னடா பாட்டு முடியிருக்கிறது, நானா இந்த வேலையை முடிச்சேன் அப்படின்ற மாதிரி உங்க மனசு தெரியுதா?
1: இல்லாட்டி
0: அப்படியோ? சரி நதுமியா, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனக்காகவும், எனது மகன் நஜிரானுக்காகவும், எனது மகள் நஃபஹானிக்காகவும், எனது குடும்பத்தார்களுக்காகவும், என்ன சகோதரி சகோதரர்களுக்காகவும், இந்த அனைத்து வசந்த வாய்ப்பும் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும் நான் கேட்கற பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: ஆலமரத்துல தான் கூடு கட்டி.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: சரி சரி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருள் மொழி வந்திருக்கிறாங்க. அதேபோன்று நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துகிற. இதேவேளை பூனாகலையிலிருந்து வசந்தத்தின் தோழன் சிவகுமார் வந்திருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கனி மொழி இணைந்துக்கிறாங்க. சோக பாடல், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிற இந்த நேரம் சிவஞானம் இணைந்திருக்கிறாங்க. வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகளோடு அமல் ஆந்தோனி வந்துக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், புதன்கிழமை என்று சொன்னால் அதுக்கும் சோகம், இனிமையான தெரிவுகள் அப்படின்னு சொல்லி கண்ணா கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மனோகரன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஆனந்த் இணைந்திருக்கின்றார் உடுப்பட்டி கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செல்வம் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா வந்துக்கிறாங்க. அதே போன்று சரஸ்வதி அம்மாவிற்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ரேகா வந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌரி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஹரோலின் ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது. இவளை புத்தூர் பிவிஎஸ் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார் ஹரிஸ்டன் வந்திருக்கின்றார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிருபானா, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரத்தோட்டையிலிருந்து ராஜ் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சோகமாக இருந்தாலும் சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தர்கா நகர் நஸ்லியா குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று மேரி வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி இணைந்திருக்கிறது. இவளை சந்தோஷ் வந்திருக்கின்றார். காலை நேர் வணக்கம், நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சுரேஷ் குறிப்பிடுகிறது. இவளை சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கனகரத்னம் குறிப்பிடுகின்றார். மதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராம் வந்திருக்கின்றார். மலர், கோகுல் மற்றும் பிரபா ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் இணைந்துக்கிறாங்க. வசந்த் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். கொழும்பு ஐந்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ப்ரோ, நானும் நிகழ்ச்சியோடு தான். வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப். வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 112 மீன்பிடி அதிகாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு கொழும்பு தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே, அமைச்சின் செயலாளர் ஆகியோரும், நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த கஹாவத் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள உள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளால் இடம்பெயர்ந்த 850,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. எனினும் அங்கு நிலவும் நெருக்கடிகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. தற்காலிக முகாம்களில் வசிக்கும் 22,000 பேர் உட்பட சுமார் 360,000 பேர் வரையில் இடம்பெயர்ந்த நிலையிலேயே உள்ளனர். ஏனையோர் உறவினர்களின் வீடுகள் அல்லது வாடகை வீடுகளில் வசித்து வருவதாகவும் ஐநா அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுற்றி வலம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் அப்துல் நாசிர் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்பான அறிவிப்பாளர் ரிவாரன் சார் அவர்கள், நீண்ட நாளை பிறகு உங்களுடன் பேச கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் சார்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாசிர் பாடல்களை கேட்கிற பொழுது அந்த நாள் ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வருதா, இல்லாட்டி என்ன சொல்லு? வருது வருது, வரத்தானே வேணும். சரி சரி சொல்லுங்க.
1: பாடல் தானே உங்களோட பாடலை கேட்கவில்லை.
0: சரி, இப்போ நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோடு இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமா, பாடலை கேட்பது இருக்கு. மருதமனை என்றென்றும் பதிலீன், ராஃபி வசந்தம், ராவி எச் எல் நஜிமுடீன் மசூர், மற்றும் பெரிய நீராவனை ஏஎன்எம் சஜிரான், நஜாத் டைலர், மருதமனை ஹிதாயத்துல்லா டைலர் ஆகியோர்கள் தான்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் செட்டியார் வீனஸ் சலூனில் இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி கவிதா வந்துக்கிறாங்க. கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சுவர்ணா வந்துக்கிறாங்க. நீண்ட கால இடைவெளிக்கு பின் மட்டக்கிழப்பு பிள்ளையாரடி நீதன் சுவர்ணா வந்துக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவ்வளை வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. மு குமுதராஜா வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை வணக்கம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றார். மனதை ஈர்த்த சோக பாடல்கள் அருமை, ஞாபகப்படுத்திய இன்றைய நாள் நேற்றும் அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்தும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சரீஃபா வந்துக்கிறாங்க. நிக்கவரட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சிங்கராஜா வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அண்ணா, அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். புஸ்தல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இவளை ஃபரூஸ் வந்திருக்கின்றார். அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலையிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க. அமரா வந்திருக்கின்றார். அதேபோன்று பண்ணைபுரம் மணிகண்டன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. கிருமான் அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் என்னை மணித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அன்வர் வந்திருக்கின்றார். ஆமர் வீதி லங்கா ஹோட்டலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மணிவண்ணன் எழுந்திருக்கின்றார். மாளிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முனாஸ் வந்திருக்கின்றார். மருதமுனையிலிருந்து அன்பு மனைவி ரிஃபானா மகன் ரிஃபாத்தை அணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெவிட்டாத தெள்ளமுதான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நசீமா வந்துக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம். என்ன
0: சொல்றது சம்மாந்துறை? சரி, அந்த வெயிலோடு சோக பாடல்கள் சுகமாக கொடுக்கிறது அப்படியா?
1: நன்றாக இருக்கிறது அனைத்து பாடல்களும். உங்களுக்கு நன்றி.
0: சரி, எப்படியாவது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு ஏற்படுத்தி கிடைச்சிருக்கு.

0: அப்படியோ?
1: ஆமா,
0: ரொம்ப சோகமான பாடல்.
1: ரொம்ப சோக பாடல்.
0: நானும் வந்த நுறவை, நாடி வந்த பறவை. சரி, இந்த பாடலை யார் யாரோட இணைந்து கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது கணவர் அன்பர், எனது மகன் கனாபு, அனைத்து பிள்ளைகளுக்காகவும்
0: உங்களுக்காகவும் நன்றி. நிகழ்ச்சி நடந்த பக்கம்

0: மக்களின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: நேரம் 11:43, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்பொழுது மருதமுனையிலிருந்து பதுவுதீன், வணக்கம்.
1: வணக்கம். இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மருதமுனை பதுவுதீன். எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன்.
1: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன். ஆனா இனிமையான சோக பாடல்களை தந்து எங்களை சோகத்தில் ஆக்கலாமா தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க அப்படி சோகமாக மாட்டோம்.
0: நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கல. நம்ம சந்தோஷம் ஆகணும், இதெல்லாம் நம்மளுக்காக வேண்டிதான் இருக்கு. இதுவும் கடந்து போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ராகம் சுகமானது இந்த நிகழ்ச்சியில இப்படி தந்து கொண்டிருக்கு.
1: உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு பாடல் முடிந்தா காரணம் ஏகாந்தரம் பாடிய ஒரு பாடல். உயிருள்ள ரோஜா பூவே, உனக்காக வாழ்வேன் நானே, என்னை விட்டு போகாதே, என்ன நெஞ்சம் தாங்காதே.
0: கடைசி வந்தாலும் எப்படி தாங்கும்? சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க வீட்டுல இருந்தே வெளியில போக மாட்டீங்களா? ஒரு வேலையே அப்படியே முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லி திடமா இருக்கிற நேரம் அவங்க எப்படி உங்களை விட்டு போவாங்க? எனது பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க.
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், அப்துல் நாசர், ஆதம் அலி, பாண்டரப்பு கமலன், முருகையா மற்றும் அச்சு முகமது அலி, சௌர்தீன் சலீம் குடும்பம் ஆகியோருக்கான் அன்பான அறுப்பால் உங்களுக்கு அங்கட்டும். நன்றி, வணக்கம்.

பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா, நான் கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மைக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா எழுந்திருக்கின்ற என் மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார், நஃபீர் எழுந்திருக்கின்றார், புதுக்குடியிருப்பில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று ஸ்மைல் வந்துக்கிறாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறேன், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஆஸ்பத்திரியிலிருந்து இணைந்திருக்கின்றார், நக்கீரன் வந்திருக்கின்றார் வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்களோடு நான் சிவா இணைந்திருக்கின்றேன் நௌடிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

மொழியும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் விஜய் அவரோடு இணைந்து ரூபினா மற்றும் அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளம் என்று கூறி கொண்டு விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபானர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது உற்சாகமான வணக்கங்கள். என்ன நாளிலும் மதிய நேர குதூகலத்தோடு தொடர்ந்து 3 மணிச்சாலம் சந்தோஷமாக நடந்திருக்கலாம். சுபஹிட் பாடல் குழு உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேர்மை பொழுது சரியாக 12 மணி கடந்த ஒரு நிமிடம்.

0: FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

0: ஹாய் போக்கிரி, பொங்கலோடு இன்றைய மதிய நேர குதூகலத்தை சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக வர தயாராக இருக்கிறது. 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். அட்டகாசமான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறது. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலம். இப்போ வந்து 2 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எங்க போனாலும் நாங்கள் கூட்டமா போவோம், செட்டா போவோம் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். ஆனா சில நேரத்தில் ஒவ்வொரு ஆக்கள் கலந்து போறது வழக்கமாவே இருக்குது. ரைட், வணக்கம் ரோஃபினா.
1: வணக்கம் விஜய். வணக்கம் சொந்தங்களே, உறவுகளில் இருக்கும் அட்டகாசமான மதிய பொழுது. வணக்கம் விஜய், எப்படி இருக்கிறீங்க? ஒரு நாள் பாக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
0: ரொம்ப ஃபீல் பண்ணி விழுந்து உருண்டு
2: பெரியவங்களையும் தம்பி வணக்கம், தங்கச்சி வணக்கம்.
0: எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அபிலாஷன் வந்து அந்த அந்த அந்த எனர்ஜி
2: எனக்கு தானே செய்யும் தாமி, எனக்கு
0: தானே வேணும்.
2: கேன்டீன் ரொட்டியும் பிளேண்டியும் தானே,
1: அதாவது கிடைக்குது.
0: உங்கள் எனர்ஜிக்கு முக்கிய பானமாக இருக்கிறது பிளேண்டியும் ரொட்டியும் அப்படின்னு. ரைட், ஓகே, அதை வந்து நாங்கள் கண்டினியூவா அதை ப்ரொமோட் பண்ணுவோம். சரி, தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். சூப்பரான பாடல்கள் 3 மணி வரைக்கும் இருக்கும். எங்களோட அழைப்பேற்படுத்துங்கள். 0112-7755-001
1: அல்லது 0112-7115-116 கால் பண்ணலாம். எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் என்ன
2: பண்ணணும்? உங்களுக்கு வழியா வரலாம். பசிந்தான புட்டு ஒன்றிக்கும் புட்டு வகையில போயிட்டு அப்ளாஸ் என்ன, மாமாக்கு பாட்டு, சாச்சக்கு பாட்டு, நானக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, டார்க்கு பாட்டு, ஒன்று டபடமான டைப் பண்ணி டமாண்ட் எடுத்து டுமின் இருந்த பட்டார்னு ஒரு பாட்டை போடுவோம்.
0: ரைட், இப்படி பட்டார்னு பாட்டுலாம் டுமில்னு பாட்டுலாம் போட முடியாதுங்க. ரைட், நல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து மனதில் கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். 3 மணி வரைக்கும் உங்களோடு நடந்திருப்போம்.

0: மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பஸ்லத்தின் மதிய நேர உதகளும்
1: போயிருக்கோம்
2: வணக்கம்.
1: வணக்கம். ஏன் சத்தத்தை காணோம்?
2: அப்புறம்
1: கிடைக்குது
2: தொடர்பு கிடைக்காத உறவுகளுக்காக மட்டுமே பாடல் கேட்கிறாரு. நீங்க அப்படி எல்லாம் யோசிப்பீங்களா?
3: நீங்க தொடர்போடு இருக்கிற உறவுகளையும் வெட்டி தள்ளிலேயே வந்தீங்க.
2: நன்றி பாய்.
3: என்ன
1: செஞ்சாலும் சூப்பரான பாடல்களோடு 3 மணி வரை உங்களை சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: உள்ளே வா.
1: அது நல்ல பழக்கம், சும்மா கண்டவாறு கதை தொடர்ந்து வராம உத்தரவோட வாரே நல்ல ருபினா. அந்த பழக்க வழக்கம் வாரே நல்ல ருபினா. லேட் ஆகிச்சாரி உங்களுக்கு புரிஞ்சுக்க.
0: எனக்கு ஒரு விஷயம் புரியல, இன்னைக்கு ஃபுல்லா என்ன வச்சு டேமேஜ் பண்ண
1: நீங்க வந்த நைட் தான் சொன்னீங்க இல்லாம கவலையாக்கி இல்ல என்ன பண்ண எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எங்க கவலை இல்லையா?
2: நல்ல தீர்ப்பா சொல்லணும், பாத்து சொல்லி விடுங்க.
3: ஒன்றுக்கு
2: 65, ஒன்றுக்கு 75.
1: கபூர்ல இடமே பொருள் பெக்காம என்ன
0: அப்புறம்
2: சூப்பரா நல்ல ஒரு பாடல் இருக்கு, யார் யார் சேர்த்துக்கலாம்?
3: என்ன
2: பாட்டு ஓடி
3: வந்தேன்
0: என்ன அவள் ஆரம்பத்திலே என்ன சொன்னீங்க? பேக்கரி இப்ப தோசை
2: சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். மழை பேட்படுத்துங்கள் எங்களோடு 01127705001
0: அல்லது கால் பண்ணலாம் 01227715111க்கு. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க.

0: அடியே கொல்லுது.
1: அழகோ அழுதே
0: அழுதே.
1: இதுக்கு ஏதாவது
2: கில்லுதே நீங்க
0: இல்ல அந்த அழகே அல்லுதுன்றத மட்டும் அது எவ்வளவு அழகா சொன்னிச்சு.
1: அழகா
0: இருக்கிறவங்க
2: அழகா இருக்கிறவர்கள் விலங்குதில
1: அழகே
0: அல்லது என்று அழகா இருக்கவங்க சொல்லணும்.
2: நீங்க சொன்னீங்க
1: இல்ல நாங்க வந்து அழகில்ல அதனால சொல்லக்கூடாது.
2: அழகுதான் நீங்க இருந்தாலும் சொல்ற அளவுக்கு அழகில்ல.
0: சரி அழைப்பில் ஒரு நேர் இருக்கிறாங்க நம்ம ஃபரீதா வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் ஃபரீதா.
3: பத்தொன்பது
2: வாய்ப்பாடும் இல்லையா?
0: சரி சரி
2: அது விளங்குது, குரல்ல விளங்குது, 18 மணி தான் விளங்குது.
3: எல்லாரும்
0: சிக்கல மாட்டி விட்டுருங்க.
2: இருக்கின்றோம்.
0: எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 வரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டதால் எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம்.
1: 0121 75 0101 101 102 115 118 க்கு கால் பண்ணுங்க.
2: அப்படி மில்லிஷன் முகன் உள் வழியா வர மாதிரி வளம மாதிரி வாங்க ஸ்ரீதேவி.
0: ரைட், வாங்க அப்படியே பேஸ்புக் பக்கமாக உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இது மதிய நேர குதூகலம் நேரம் 12:43.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: வசனத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை சிவலட்சுமி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 69 உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இவ்விடத்தில் இதுவரை மொத்தம் 92,854 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52 வீதமானோர் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் மாவட்ட மட்டத்தில் கம்பஹ மாவட்டத்திலேயே அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 12 தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மக்கள் பணிகளை விரைவாக சென்று செய்வதற்கு தன்னிடம் வாகன வசதி இல்லையெனவும் வாகனம் வாங்கும் அளவுக்கு பணம் இல்லையெனவும் தெரிவித்திருந்தார். ஊழல் இல்லாத அரசு அமையவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவிடும் வகையிலும் வாகன வசதி செய்து தரப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் அவரது கோரிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தியாள செய்தி அறிக்கையினை 2 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும். வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் முருகனை வழிபாடு செய்கின்றவர்கள் பக்தி பெருக்கோடு நல்லையன் என்கின்ற பெயரை பல பேருக்கு சூட்டியிருக்கிறார்கள். நல்ல ஐயன் என்றும் பொருள் கொள்ளலாம். அதை விட நல்லூரான் இவன் நல்லையன், நல்லை என்கின்ற பிறந்ததுதான் நல்லையன் என்கின்ற பெயர். எத்தனை பெயர்கள் இருந்தாலும் முருகனுக்கு சிறந்த பெயர் எது என்பதுதான். ஆனால் திருமுருகாற்றுப்படை இதற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்கிறது. முருகன் என்கின்ற பெயர்தான் தமிழர்கள் மத்தியிலே முருகப்பெருமானுக்கு உரிய மிகச்சிறந்த உகந்த நாமம். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் குறித்து காட்டுகிறார்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29-01.

0: சூப்பரான பாடலோட ஆரம்பித்திருக்கிறோம். குத்து திரைப்படத்துக்காக வந்தது சங்கர் மகாதேவன் பாடலை பாடியிருந்தார். நிறைய விஷயங்கள் இந்த மனிதத்திலும் நாங்க பேசணும், நல்ல ஜாலியா பேசலாம். எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0312 7501 அல்லது 0312 7501 கலை ஏற்படுத்தலாம்.
1: பிள்ளனி சென்னா முகநூல் வழியாக வார்த்தா ருபினா கிட்ட கேளுங்க, தெளிவா சொல்லுவாங்க. சொல்லுங்க ஸ்ரீதேவி.
2: சரி, எங்களுடைய பேஸ்புக் பக்கமாவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ எங்களுடைய பேரும் அப்படி கிளியரா டைப் பண்ணி இப்பவே முந்திக்கொண்டு எங்களுக்கு நீங்க அனுப்பி வைத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியில வந்து நாங்களும் முகநூல் வழியாக இணைந்து கொள்ற சொந்தங்களை இணைக்க தயாரா இருக்கிறோம். ஆனாலும் இப்ப அழைப்பின் மூலமா ஒரு சொந்தமும்
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கிறேன். வணக்கம் ருபினா தாத்தா.
1: வணக்கம், எப்படி போகுது வியாபாரம் என்ன?
0: வணக்கம்
2: வணக்கம்
1: சொல்லிட்டே
0: இல்ல இல்ல, வரவங்களுக்கு நீங்க பேரை சொல்லி சொன்னாதானே வருவாங்க கடைக்குள்ள.
1: பெங்களுக்கு
3: சொன்னேன்
1: கோஸ்மா தெட்டிப்பா வந்துக்கமா பார்ப்போம் சொல்லி. சரி சீதேவி, சொல்லுங்கம்மா, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம், என்ன செல்லுது அந்த பக்கம்?
0: வெயில் ஆகிக்குது, வெளியில இருந்தா எப்படி உள்ள வருவாங்க?
2: அவங்க சாமான் எடுக்கிறாங்க,
3: உள்ளுக்கு வருவாங்க.
0: இல்ல, சாமான் எடுக்க வரவங்க உங்களை பாத்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு போலன்னு வெளியில போயிருவாங்க.
1: இப்படி இருந்தா கஸ்டமர் ஒருத்தர் போயிடுவாரு.
0: லைட் போட்டா மட்டும் தான் ரோஸ், இல்லாட்டி வந்து வேற கலர் உண்டு.
3: அவங்க டீ-ஷர்ட்டுக்கு நல்ல அழகா
0: இருப்பாங்க. சரி, நன்றி.
1: சரி, யாரு நீங்க பாட்டீங்க? அழகு,
3: நீங்க சாப்பிடுறீங்களா?
1: ஓ, கொஞ்சம்
2: இல்ல, சாப்பிடல, சாப்பாடு அனுப்புறீங்களா?
0: உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம். அழைப்பு ஏற்படுத்தி பேசுங்க, ஜாலியா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க, மதிய நேரத்துக்கு பொருத்தமா பேசுங்க.
1: வாங்க சீக்கிரம்.
0: இப்ப வந்து நல்ல ஒரு பாடல் கேட்க போறோம். தொடர்ந்து மனித கொள்கை இது மதிய நேரம் குதுகலம் நேரம் 3:14.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் பிரைடெக் சீல்கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல்கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல்

0: ரைட், எப்படி பாட்டு?
1: ஒரு அருமையான பாடல், ராமன் தேடிய சீதை, திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்.
2: எத்தனை கண்டுபிடிக்கலையா சீதையே?
0: இல்ல இல்ல,
2: கண்டுபிடிச்சிருக்கலாம்.
0: மக்கள்
2: வந்துட்டீங்களா?
3: என்ன
2: பொம்பேவா?
0: பாடல் வரும், இப்ப இருக்கிற பாடல் யார் யார் கேட்கலாம்?
1: எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி,
0: நன்றி. அப்படியே வந்து நீங்களும் தொடர்ந்து பேசுங்க. 3 மணி வரைக்கும் இப்ப பேஸ்புக் பக்கமா நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. அந்த சொந்தங்களை இந்த பாடலுக்கு அப்புறம் நாங்க சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து எங்களோட அழைப்பு ஏற்படலாம். 0102-5001
1: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். அவள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலும் பேஸ்புக் பக்கமாகவும் வந்து நீங்க கேட்கலாம், பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்க.
2: பேசலாம், ஜாலியா பேசலாம்.

0: இந்த துட்டுனாலே பிரச்சனை தானே,
1: பெரும் பிரச்சனை,
0: பெரிய பிரச்சனைகள் இந்த துட்டுனால பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் துட்டை வந்து துட்டாக பார்த்தா வந்து எந்த பிரச்சனையும் இல்ல.
2: தம்பி துட்டுன்னா என்ன தம்பி?
0: துட்டுண்டா இந்த அந்த குள வடிவில் இருக்கும், ஒரு சதுர வடிவில் இருக்கும்.
2: சதுர வடிவில்
0: இல்ல இல்ல, சதுர வடிவில் தான் அவருக்கு தெரியும்.
1: சரி, இருந்தாலும் வந்து அது வந்து நிறையவே அவர்கிட்ட இருக்கு.
2: அவரு
1: பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே போல வந்து குறிஞ்சாக்கின் அசுருடீன் புஷ்பராஜ் சுஜன் இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டு
0: ராய்ட் ரோஜா வந்திருக்கிறாங்க. இதுமான மதிய நேரம் வணக்கம் அண்ணா விஜய் அண்ணா, எல்லாருக்கும் பாடல் சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கும் ஒரு பாட தாங்க அப்படின்னு சொல்லி பொட்டு வைத்து பூமூடிக்கும் நீலா
1: முடிஞ்சால்
0: தாங்க.
1: அதே போல எங்களோட வந்து கினி

0: வராது அன்புன்னு சொன்னா வராது, அது வெளியே வராது. செல்லுங்க,
1: அருள்மொழி வந்திருக்காங்க.
0: ஐயோ,
1: பருத்தி சுகையின காரணமாக ஹாஸ்பிட்டல் போறாங்களாம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க
0: போற நேரத்துல சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா.
2: நீங்க சரியா நசூர் இணைந்திருக்கிறார், மௌருப் நவர் கெனியால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், மணிமாறன் அப்புத்தல வியாறுகளில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி உறவுகளுக்காக பாடல் போய் பிக்கட்டு இருக்கிறார். அதே போல தவணேசன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து. அதே போல எங்களோடு வந்து இந்த கடையில அரசும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார்.
1: ஜோன் சித்திரன் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதனால புவனேஸ்வரன் மங்கை கரசி வந்திருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்று பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. சுதன் வந்திருக்காங்க, சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சி நானும் நடந்திருக்கேன் சொல்லி நிகழ்ச்சி சூப்பர் மெயின் ஸ்ட்ரீட் நானோயில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. நசூர் நடந்திருக்கிறார், எங்களுடைய கிண்ணியாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
2: சரி, அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் நாங்க கேட்டு வரலாம் மதிய நிலப்புதலும் நிகழ்ச்சியின் வாயிலாக.
1: அப்படியா, அப்படி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பாபம்.
2: எனக்கு வந்து என்ன பாட்டு வசந்தத்துல பிளே பண்ணாலும் அது ஹிட்டான பாட்டு, சூப்பரான பாடலா தான்.
0: என்ன பாட்டுன்னு கேட்க விருப்பம் இல்ல உங்களுக்கு,
1: என்ன பாட்டுன்னு கேட்க விருப்பம் இல்ல, பாட்டு கேட்க விருப்பம்
2: இல்ல.
0: பூந்தியா

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
6: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்ட

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய மலைச்சாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லிக் கொண்டிருப்பவர் நடிகை சிவலட்சுமி. அவர் நடத்தி வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். இது கண்ணால் பேசவா திரைப்பட பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ரைட்டு நல்ல பாட்டு கேட்டு வந்திருக்கோம். கண்ணால் பேசுவா திரைப்படம் இந்த பாட்டை கேட்கும் போது என்ன தோணுது ருஃபினா?
2: என்ன
3: தோணுது? வாயால பேசாதீங்க, இனிமே
2: கண்ணால பேசுங்கன்னு தோணுது. அபுல் வந்து நிறைய
1: பேரோட வந்து அப்படிதான் பேசுவார். தெரியும் என்ன நீங்க
2: எழுகிறார்.
1: வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். மூவருக்கும் வணக்கம். உங்க பேரு சத்தமா சொல்லுங்க பாப்போம்.
2: உமாச்சந்திரன்
1: எப்படி போகுது வேலையெல்லாம்? இப்ப என்ன செய்றீங்க? லஞ்ச் டைம் அப்படி ரிக்வெஸ்டா இருக்கீங்க? அப்படியா? என்ன லஞ்ச்? லஞ்ச் டைம்னா என்ன லஞ்ச்னு கேட்கணும்
2: கண்டிப்பா.
3: என்ன லஞ்ச் ஸ்பெஷல் சொல்லுங்க.
1: வளைபோல் தானே ருஃபினாட லஞ்ச் என்னன்னு தெரியுமா?
3: பழைய சூப்பரான லஞ்ச் இதே மாதிரி கிடைக்குமா சொல்லுங்க.
2: எப்பயும்
1: குழு குழு குழுன்னு இருக்க பழைய சோறும் பச்சை மிளகாய். காலையில நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 155 பஸ்ல அந்த மண் சட்டியை தலையில வச்சுக்கிட்டு வந்திருக்கும் எப்படி?
3: 155 பஸ்
1: ஓகே ஓகே சந்தோஷமா.
3: இருந்தாலும் வந்து அது ஒரு சத்தான ஒரு ஆகாரம் தெரியுமா?
1: மண்பானையா? நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார
4: சேர்த்துக்கொள்ளலாம்?
1: நன்றி
3: நல்ல
1: ஒரு பாடல் வருகிறது. கானா திரைப்பட பாடல்.
3: சிங்க

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: இருப்பது ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலும் மாத்தறை முதல் ஹம்பந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் அப்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்குளம் முதல் காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்தை அண்மித்த கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரம் கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம்
0: குறிப்பிட்டுள்ளது.
3: ஈரானுடன் தற்போது எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என எதிர்காலத்தில் அவ்வாறு எதுவும் திட்டமிடப்படவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கு மாறாக இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. டிரம்பின் குறித்த அறிவிப்புக்கு முன்னதாகவே அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
7: முருகன் என்றால் அழகன் என்று பெயர். முருகு என்றும் இளமையானது, முருகன் என்றும் இளமையானவன். இவன் குருநாதன். சிவனுக்கு, அகஸ்தியருக்கு, நந்தி தேவருக்கு உபதேசித்ததன் காரணமாக குருநாதனாகவும் கொள்ளப்படுகிறான். வேலன் வேலன் வேலன் என்கின்ற வகையிலே கையிலே ஞான சக்தியாகிய வேலை பிடித்திருக்கின்ற காரணத்தால் இவனுக்கு வேலன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சக்தி வேல், வெற்றி வேல், வேலும் மயிலும், வேலாயுதம் என்று எத்தனையோ பேருக்கு ஆட்பெயர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் முருகப்பெருமானுடைய ஆட்பெயர்கள் முருகனை அழைக்கின்ற பெயர்கள். இந்த பெயர்களை வீட்டிலே சூட்டி அழகு பார்க்கின்ற பொழுது எந்த நேரமும் முருகா முருகா முருகா என்கின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பொழுது முருக நாமம் மேலோங்கி நிற்கிறது. அஞ்சு முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்பது திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்ற வாக்கு. நல்லூர் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா முருகா என்று ஓதுவோம்.
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
8: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
9: இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21 222 29 01.
10: சபிகளுக்கு விருந்தாய்

0: அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுறான்.
1: அண்ணனோட பாட்டுல ஆட்டம் விட்டுறாரா?
2: ஆட்டம் ஆட்டம் ஆட்டம்
1: அஞ்சு ஆட்டம் விட்டுறாரு.
0: இப்ப மாதல் பக்கம் நான் போயிட்டு வரலாம். இந்த மனச்சாலத்தின் முதல் நேரம் எங்களோட பேச வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சூப்பர் சூப்பர். அப்புறம் வேலையில எப்படி போகுது? ஒரு மாதிரி போதே, சலிச்சு சொல்றேன்.
2: அதுதானே, ரொம்ப போர் ஆயிருச்சா? டயர்ட் ஆயிட்டீங்களா?
0: டயர்ட் ஆகிறதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நீங்க டயர்ட் ஆனீங்கன்னா அப்புறம் என்ன
3: செய்யறது?
0: இனி ஆக மாட்டேன். நீங்க மாத்தல எந்த இடம்? கம்மடுவை. கம்மடுவை என்ன சொல்லுது அப்புறம்? அடிச்சு பிறட்டி இப்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருக்கு. அப்படியா?
2: எப்படி
0: மனசுகள்
1: உடஞ்ச சந்தோஷம் தான் சைதேவி. ரொம்ப நன்றி ஈரகோலே. என்ன பண்ண, பிளவுபட்ட கடனை கட்டி கொண்டு சைதேவி, பாப்பம் ஒரு முடிவு வரும்.
2: மகிழ்ச்சி
0: தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் நேரம் 2:15.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: நாடு முழுவதும்

0: டைரக்டர் சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம் இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 2 மணி கடந்து 30 நிமிடம்.
1: சரி ஓகே, இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
3: பெரிய விஷயம், நிம்மதி எங்களுக்கும் நிம்மதி தம்பி.
1: சரி ஓகே சுரேஷ், அப்புறம் சொல்லுங்க உங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது?
2: கல்யாணம் எல்லாம் முடிக்கல அக்கா.
0: நன்றி. குதூகலம் சூப்பரான பாடல்களோடு இணைந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோட அலைபேட்படுத்தலாம் 0112-7750 0112-7750.
1: சரி தொடர்ந்தும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை சிவலட்சுமி ஒலிக்கும் பாடல் இது ஆசை திரைப்படத்திற்காக

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. ரைட், இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சொல்லி கொண்டிருப்பவர் நடிகை சிவலட்சுமி. அவர் நடித்த திரைப்படங்கள் வந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மனுச்சலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2:45 ஆகிறது. இந்த நல்ல நேரத்துல யார் வந்திருக்கா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: அடமொழி வச்சமே சாக
3: மாட்டான்ற
0: அடமொழி வச்ச ஒரு நாள் அழிய மாட்டான்
3: அப்படின்னு
0: சொல்லுவார்.
2: என்ன
3: வெத்தல வெத்தல பெரிய வெத்தலையா?
2: ஓ, பெரிய வெத்தல. பெரிய இப்ப வெத்தில எல்லாம் காஞ்சி எங்க தோட்டத்துல.
0: தோட்டத்துல வெத்தல இருக்கா?
2: சொல்லுங்க
0: பாப்போம்.
2: எனக்கும் தாங்க அந்த மாதிரி உடுப்புல எம்ஜிஆர் உடுப்புன்ற தாங்க
0: போட்டுக்கோப்பிலே
2: எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறதுக்கு
0: கை வந்து கட்டி
2: கை கட்டியா
0: எம்ஜிஆர்
2: கை இறுக்கமா இருக்கணும், கட்ட கை இறுகி இருக்கணும்.
0: எம்ஜிஆர் படங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அவர் தூங்கும் போதும் ஷூ போட்டுதான் தூங்குவார். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த விவசாய படத்துல எல்லாம் விவசாயம் செய்யும் போது அவர் ஷூ போட்டு டை எல்லாம் கட்டிதான் விவசாயம் மண்
3: கொத்துவார்.
1: சரி, நீங்க வந்து ஈடன் எம்ஜிஆர் ஷேப்ல இருப்பீங்களா? சும்மா தக தக தக
0: நம்பியார் நம்பியார் ஷேப்ல இருப்பார்.
2: அப்படி இல்ல, எம்ஜிஆர் ஷேப் இல்ல, நம்பியார் ஷேப்.
0: ஓகே ஓகே ஈடன், சூப்பர். அவர் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்து கொள்ளலாம்?
2: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரசலகம, குசுலராஜா, அதுல குணசீல சப்பான், அந்த வசந்த குமார் ஆட்டோ விஸ்வநாத், அது போல தோப்புல அந்த அலுவலத்தி ஆட்டோ ராஜாண்டு வருவார். அவர் எந்த நாளும் செல்வார், என்ன சேர்த்துக்கொள்ளுங்க செல்லுங்க ரோட் நடுவில் வாங்கிடுவார். அவர் அவரை கட்டாயமா அவரையும் சேர்த்துக்கொண்டு இந்த நேரத்துல வசந்தங்களுக்கு அணிவிருக்கான். உங்கள்
3: முகம் குசுலராஜா
2: அவர் இருக்கிறார், குசுலராஜா இருக்கிறார் ரொசலகமேல.
1: நன்றி.
0: சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மதிய நேர குதூகலத்தோடு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: ஃப்ரைட் ஒழிக்கும் பாடலோட நாங்களும் விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். அதோ வர அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்க.
1: யார் வந்தீங்க? ரெண்டு பேர்
0: எங்க இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே போல எங்களுடைய ஆனந்தி அவரோடு சேர்ந்து ஜிஆர் வந்திருக்கிறாங்க கலையகத்தில். போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து மணிந்து கொள்ளும் சூப்பரான பாடல்களோடும் தகவல்களோடும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. சோ இந்த மூன்று மனிதர்களும் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டி. அதே போல எங்களோடு பேஸ்புக் பக்கமாக இணைந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார் நன்றிகள்.
2: தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு. விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: அவர்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய். தொடர்ந்தும் வசனத்தோடு இருந்திருங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தலவாக்கலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் வாகன பரிசோதனையின் போது போக்குவரத்துக்கு தகுதியற்ற நிலையில் காணப்பட்ட 28 வாகனங்கள் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். பேருந்துகள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், வேன்கள், லொரிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட 40 வாகனங்கள் இதன்போது பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளும் மோட்டார் வாகன பரிசோதகர்களும் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பரிசோதனை செய்யப்பட்ட வாகனங்களில் 28 வாகனங்களில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டதைத் தொடர்ந்து அவை தற்காலிகமாக சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனங்களின் வருமான அனுமதி பத்திரங்களும் அதிகாரிகளினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. சேவையிலிருந்து நீக்கப்பட்ட வாகனங்களில் 4 தனியார் பேருந்துகளும் 15 முச்சக்கர வண்டிகளும் அடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்கு 10,000 பயங்கரவாதிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய மதகுரு ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த மதகுருவின் கருத்துக்கள் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அமைப்பு குறித்தும் அதன் தலைவர் குறித்தும் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக கடந்த ஆண்டுகளில் மிகவும் கொடூரமான தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை லக்சர் இ தொய்பா அமைப்புக்கு அல் கொய்தா மற்றும் தலிபான்களுடன் தொடர்பு இருந்ததன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை 2005 அந்த அமைப்புக்கு தடை விதித்தது. எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: விரைவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
4: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

0: நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. வணக்கம் சியார்.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் 5 மணி வரைக்கும் இணைந்து நீங்க கேட்க போறீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அது மட்டுமல்ல 102.6 102.8
0: அலைவரிசையினூடாகவும் தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு
1: நிகழ்ச்சியோடு. இணைந்து சந்தோஷமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்ல பாடல் பாடல்களும் வரும். ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி நீங்க கேட்கலாம். நேரம் 3:10 கொண்டிருக்கிறது.
0: இப்ப பாடல்கள் மட்டும் ஜிஆர் இல்ல சரியா, அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்களும் இன்னைக்கு வந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: ஆமா, உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுத்தி நல்லா நடக்குங்கிற அப்டேட்டோட இன்னைக்கு போட்டு தாக்கு நிகழ்ச்சி உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது.
0: இப்ப அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஆர், சர்வதேச சந்தையில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்து வீழ்ச்சியை வந்து பதிவு செய்திருக்கு. அதன்படி 1 ounce தங்கம் 2 வீதத்தினால் வந்து வீழ்ச்சி அடைந்து 4,354 அமெரிக்க டாலராக பதிவு செய்திருக்கு. அத்துடன் வந்து 1 ounce வெள்ளியின் விலை வந்து 5 சதத்தினால் வீழ்ச்சி அடைந்து 63 அமெரிக்க டாலராக வந்து விற்பனை செய்யப்படுகிறது.
1: ஓகே, அது நல்ல விஷயம் தான். சரி, அதே போலதான் எல்லாருக்கும் இந்த நலன்புரி நலன்புரி கொடுப்பனவுகள் 2 மாதமாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடல் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க. மேன்முறையீடும் செய்ய சொல்லியிருந்துச்சு. அதே நேரத்தில் பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று வந்துட்டு வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்பட இருப்பதாக நலன்புரி சபை உத்தியோகபூர்வம் அறிவிச்சிருக்குது. எனவே முதலாம் கட்டம் அதே போல 2ஆம் கட்டத்தின் கீழ் இருக்கின்ற பயனாளிகளினுடைய குடும்பங்களுக்கு இப்போ வந்துட்டு அவங்களுடைய வங்கி கணக்குக்கு உத்தியோகபூர்வமாக வைப்பிலிடப்பட இருக்கிறது.
0: புதிதாக ஆட் செய்யப்பட்ட வந்து 112 மீன்பிடி அதிகாரிகளுக்கு வந்து நியமன கடிதங்களை வந்து வழங்கும் நிகழ்வு வந்து இன்று பாத்தீங்கன்னா நடைபெற்று இருக்கு. கொழும்பு தபால் தலைமக கேட்போர் கூடத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்வில் கடற்தொழிலாளர்கள் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வள அமைச்சு ஆகியோர் வந்து பங்கும் பற்றியிருக்காங்க.
1: ஓகே, நல்ல விஷயம். அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த வட்டியில்லா மாணவர் கடன் திட்டம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் 11வது கட்டத்துக்காக மாணவர்களை சேர்க்க ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சு இதை உத்தியோகபூர்வம் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இதற்கான விண்ணப்பங்கள் மாணவர்களுக்காக அந்த வட்டி இல்லாம கொடுக்கறதுக்கான கடன் திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2023 அதே போல 2024 2025 ஆண்டுகளில் நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 3 பாடங்களில் குறைந்த சாதாரண சித்தி எஸ் ஏதாவது பெற்றிருக்கணும் இல்லையா, அப்படி பெற்றா மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிப்பதற்கு முடியும். அதுக்கான தகுதியும் உடையவர்களாக இருப்பீங்க. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்ல பல நிறைய விஷயங்களும் வரும். சூப்பரான ஒரு பாடலும் வரும். இப்போ நீங்க பாட்டு கேட்கலாம்.

0: இமைக்கா தோடிகள் திரைப்படத்துக்காக சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தற்போது வந்து புறக்கோட்டையில் வந்து இப்போது வந்து வாகன நெரிசல் வந்து அதிகமாக இருக்கின்றது. சரி, அதனால வந்து மெயின்டீஸ் வழியாகவும் வாகன நெரிசல் வந்து அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் வராய ரோட் வழியாகவும் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. ஹல்கோட் மாவட்டத்திலும் பொது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாகன நெரிசல் வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து மெயின் ஸ்ட்ரீட் பக்கம் வந்து தற்போது வந்து போக முடியாத நிலைமையும் இருக்குது. அதனால் வந்து மட்டுக்குழி மோதிர போறவங்க வந்து வராய ரோட்லயும் வந்து தற்போது போக முடியாத நிலைமை இருக்கிற காரணத்தினால வந்து கோல்கட் ரோட் மாவட்டத்தில வந்து கொஞ்சம் வாகன நெரிசல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் வந்து நீங்க வந்து அந்த ரோட்ல வந்து பயணம் செய்ய முடியும்.
0: மெயின் ஸ்ட்ரீட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதனால தான் போகணும். ஏன்னா வாகன நெரிசலும் இருக்கத்தான் செய்யறது. சரி, பார்த்து உங்களுடைய பயணங்களை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, அதே போலதான் முக்கியமான ஒரு விஷயம் செப்டம்பர் 19 இல்லையா அமலுக்கு வர இருக்கிறது. இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் நுழையும் போது அனைத்து வாகனங்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்?
1: அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விபத்து ஏற்படும்.
0: அதையும் தாண்டி சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும். எவ்வளோன்னு சொல்லி சொன்னா ஆசனப்பட்டி அணியாமல் இருக்கும் அந்த நபருக்கு எதிராக கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கட்டாயமே சாதாரண ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா நாங்கள் வாகனத்தில் அமர்ந்த உடனே கட்டாயமே ஆசனப்பட்டி அணிவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். சரியா, சாதாரண ஒரு சின்னால இருந்து பெரியாள் வரைக்கும் நாங்கள் இடம் இந்த அதாவது வாகனத்தில் இருக்குமா, ஓகே அடுத்த நிமிஷம் நம்ம செகண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஆசனப்பட்டி அணிகிறது. எனவே ஆசனப்பட்டி அணியும் போது விபத்துக்கள் ஏற்படுவதை குறைத்து கொள்ளலாம், பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு தான் இந்த நடவடிக்கை செப்டம்பர் 19 கட்டாயமாக்கப்படுகிறது.
1: அதே நேரம் வந்து பண்டாரகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மஸ்வில பகுதியில் வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் வந்து சந்தேக நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. உரணை போலீஸ் பிரிவு விசேட அதிரடி படையினால் தலைமை காதியத்தில் உள்ள விசேட நடவடிக்கையின் பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது வந்து குறித்த கைது வந்து இடம்பெற்றிருக்கு. சந்தேக நபரிடம் இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18 கிலோ மற்றும் 672 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னார் 12 கோடி ரூபாயாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: எவ்வளவு ஒரு போதைப் பொருள், கட்டாயம் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கியாகும் இல்லையா? ஒரு சிறிய அளவு போனாலும் சரி அது நிறைய பேரை பாதிக்கும். அதுக்கு அடிமையாகி நிறைய பேர் மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தன்னைத்தான தற்கொலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதே போல வியட்ஜெட், அதாவது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நேரடி விமான சேவை அதுவது குறித்து நேற்று 9:30 பிறகு ஆரம்பமாக இருந்தது இல்லையா வியட்ஜெட் விமான சேவை. எனவே உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது முதலாவது விமானம். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது 169 பயணிகளுடன் இல்லையா. பின்னர் அந்த விமானம் 171 பயணிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மீண்டும் வியட்நாமுக்கு புறப்பட்டு சென்றிருந்தது. எனவே அதாவது செவ்வாய்க்கிழமை அதே போல வியாழன் சனி ஆகிய கிழமைகளில் வாரத்துக்கு 3 நாட்கள் வியட்நாமின் குறிப்பிட்ட நகரங்களுக்கு இந்த இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இடையிலான இயக்கப்படக்கூடிய அந்த விமான சேவைகள் இயங்க இருக்கிறது. சந்தோஷமான விஷயம், இலங்கைக்கும் விமானக்கும் வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவை நேரடியாக நேற்று இரவு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது.
1: அதே நேரம் வந்து நாட்டில் நிலவும் வறட்சி காலநிலை காரணமாக முனராகலை மற்றும் புலனறுவை, அம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து நெல் மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு வந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக வந்து விவசாயம் மற்றும் விவசாய கணிப்பீடு சபை வந்து தெரிவித்திருக்காங்க.
0: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

தேதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: மெட்ராஸ் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. 102.6 102.8 மெட்டாலை வரிசையின் நூடாக அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவத்தை கனிமுள்ள வீதியில் அமைந்துள்ள கடை ஒன்றில் வந்து தரமற்ற வாகன உர்திரி பாகங்களை வந்து விற்பனை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வந்து நுகர்வோர் விவகார அதிகாரி சபையினால் வந்து திடீர் பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பரிசோதனையின் போது வந்து தரமற்ற மசக்கு எண்ணெய் மற்றும் வாகன உபகரணங்களை விற்பனை செய்தமைக்காக வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அத்துடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களின் விலைகளும் காட்சிப்படுத்திருக்கவில்லையா? சரி, அதனால் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களிற்கு மொத்த மதிப்பு சுமார் 5 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கு. கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வந்து அதிகாரிகளினால் வந்து சீலும் வைக்கப்பட்டிருக்கு.
1: ஓகே ஓகே, அதாவது எந்த பொருட்களை விற்கிறிருந்தாலும் அதுக்கான காட்சிப்படுதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? சரி, இதே போலதான் தலவாக்கல பக்கம் தலவாக்கல பகுதியில் பயணித்த 28 வாகனங்களை வந்துட்டு இப்ப தற்காலிகமாக வீதி பயன்பாட்டிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் தான் இந்த வாகனங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வீதி விதிமுறைகளுக்கு பயனற்ற வகையில், அதாவது ரொம்ப காலத்து பழைய வாகனங்களாக இருக்கும், இன்ஜின் பழுதாக இருக்கும், புகைகள் அதிகமாக இருக்கும், எனவே இவ்வாறான விஷயங்களை கருத்தி கொண்டு 28 வாகனங்களை தற்காலிகமாக நீக்கியிருக்கிறாங்க.
0: அதே நேரம் வந்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த விசேட கல்வி தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கு வந்து மாதாந்த கொடுப்பனவு வழங்குவதற்கு வந்து அமைச்சரவை அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. 2026 வரவு செலவு திட்டத்தின் மூலம் வந்து இவ்வாறான மாணவர் ஒருவருக்கு வந்து மாதாந்தம் வந்து 5000 ரூபாய் வீதம் வந்து கொடுப்பனவு வழங்க வேண்டும் எனவும் வந்து முன்மொழியப்பட்டது.
1: ஒரு மாணவருக்கு 5000 இல்லையா? சரி, இதே போலதான் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வருடம் இந்த ஆண்டுக்காக உலக பல்கலைக்கழக தரவரிசையில், 2026 உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இலங்கை பல்கலைக்கழகங்களில் பேராதனை பல்கலைக்கழகங்களுக்கு வந்துட்டு பல்கலைக்கழகத்துக்கு முன்னுரிமை கிடைக்கப்பட்டது.

இருக்கிறது. எனவே பேராதனை பல்கலைக்கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் படிக்க போகணும் அப்படிங்கறது ஒரு கனவு ஒரு காலத்துல. சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க போடுதாக நிகழ்ச்சியோடு. ட்ரிபிள் டபிள்யூ டாட் வாசன் எஃப்எம் டாட் எல்கே பக்கம் கூட இணைந்திருக்கலாம்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: நேரம் மாலை 3:46.
2: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் FM. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0767-76-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: தெற்கு ஸ்பெயின்ல ஏற்பட்ட 4.8 ரிச்சல் அளவிலான பூமி அதிர்ச்சினால் வந்து கட்டிடங்கள் சேதம் அடைந்துள்ளதுடன் குறைந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பேர் காயமடைந்துள்ளதாக வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸ்பெயினின் தேசிய புவியியல் நிறுவனத்தின் தரவுகளின்படி வந்து வரலாற்றில் சிறப்பு மிக்க கிரண்டா நகரத்திற்கு தெற்கில் வந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பூமி அதிர்வு வந்து ஏற்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. பூமி அதிர்ச்சியினால் வந்து தொடர்ந்து வீடுகள் பல வந்து சேதமடைந்துள்ளதாகவும் வந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் வந்து பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு.
2: ஓகே, அமெரிக்கா பார்க்கும் போப்பர் அமெரிக்காண்டாலே டொனால்ட் ட்ரம்ப் தான் எல்லாருக்கும் நான் போக முடியும் இல்லையா. சரி, அவர் அதிரடியான முடிவுகள் எடுத்திருந்தார். இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்திலே அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சொன்னா, கனடா மீதுல உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாரு. அதனால ஆகஸ்ட், அதாவது இந்த நாள் வந்துட்டு கனடா மீது 50% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வரி விதிக்கிறதுக்கு இந்த இன்று 50% வரி விதிக்கணும் கனடாவினுடைய அத்தனை பொருட்களுக்கும். அதே நேரத்தில் அவர் ஒரு பதிவிட்டார் சமூக ஊடக பக்கத்தில், ஒரு 2 நிமிடங்களுக்கு முதல் ஒரு பதிவிட்டார் இருந்தாரு. சரி, இன்று கனடா மீது விதிக்கப்பட இருந்த 50% வரி தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது, இன்னும் இறுதி செய்யல, நாங்க வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனவே இன்று அமலுக்கு வர இருந்த கனடா மீது 50% வரி நடைமுறைக்கு வரவில்லை, அதை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அமெரிக்கா மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இருக்கு. பொது தாக்கலுக்கு சோடுக்கணிந்திருக்கலாம்.

0: நல்ல பாட்டு இல்ல?
1: நல்ல பாடல். காதல் கோட்டை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோ இருந்தது.
0: சரி, அடுத்த மணி தேலத்தோடு முடிந்திருக்கலாம் பொழுது தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது
1: 3:04 மணி.

0: இரண்டு தசமத்தில் வசந்தம் வைத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக வவுணதீவு முகாமில் இருந்த இலங்கை ஆயுதப்படைகளின் புலனாய்வு தகவல் அடங்கிய குறிப்பு புத்தகம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதனை பொறுப்பேற்றிருந்த லெப்டினன்ட் கர்னலிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விமல் வீரவன்ச, உதய கம்மம்பில, தில் ஜெயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார, ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் மஹிந்த பத்திரன ஆகியோர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பான சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் கொல்கத்தா நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 உயிரிழந்துள்ளனர். கொல்கத்தாவின் கிழக்கு பகுதியில் உள்ள குறித்த ஹோட்டலில் இன்று அதிகாலை 2:50 அளவில் 2வது மாடியில் தீ பரவியுள்ளது. சுமார் 1 நேரத்தில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சுமார் 30 பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 6 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் சிறு குழந்தை ஒருவரும் அடங்குவதாக இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்கசிவு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் தீ விபத்துக்கான உறுதியான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் கொல்கத்தா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 5 எதிர்பார்க்கும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன். ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: மலர் தினம் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.wasanthamfm.lnk அப்படிங்கிற இணையப்பக்கம் கூட இணைந்திருக்கலாம்.
0: இப்ப பாத்தீங்கன்னா ஜிஆர், மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாரம்பரிய தங்க சுரங்கம், சரியா, அது வந்து நேற்று இரவு இடிந்து விழுந்ததில் வந்து 30 தொழிலாளர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அத்துடன் பலர் இன்னும் சுரங்கத்திற்குள் சிக்கி இருப்பதாகவும் வந்து அப்பகுதி மக்கள் வந்து தகவலும் வெளியிட்டிருக்காங்க. சரியா, சுரங்க இடிபாடுகளில் இருந்து உயிர் பிழைத்த நபர் ஒருவரின் தகவலின்படி வந்து அப்பகுதியில் வந்து இந்த தங்க சுரங்கமானது இடிந்து விழுந்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து சுரங்க இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அவர்களை உயிருடன் மீட்க முடியாத வாய்ப்பும் மிக குறைவாக இருக்கின்றது எனவும் கூறப்பட்டிருக்கு.
1: சரி, ஓகே, அப்படியே இந்தியா பக்கம் போலாம். இந்தியாவில் தர்மசாலாவில் ஒரு புதிய ஒரு சாதனையை செய்வதற்கான முயற்சிகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகில் வந்துட்டு உயரமான கிரிக்கெட் மைதானம், எல்லாருக்குமே ஆசைதான் உயரமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. இப்போ கடல் மட்டத்தில இருந்து 11,800 உயரத்துல உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானத்தை லடாக்கின் திக்சியின் அமைக்க இப்போ அதுக்கான கள ஆய்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 40,000 பார்வையாளர்கள் அமரும் வகையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் மைதானம் தான் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய மதிப்பில் அது 116 கோடி ரூபாய் செலவு. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா?
0: அதே நேரம் வந்து இத்தாலியில் வந்து சிசிலி தீவில் அமைந்துள்ள ஹெட்னா மலையில வந்து மின்னல் தாக்கியதால் வந்து 29 வயதுடைய அமெரிக்கா சுற்றுலா பயணி ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. எரிமலையின் போது வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த போதே திடீரென ஏற்பட்ட இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கியதால் வந்து இவர் வந்து உயிரிழந்ததாக இத்தாலியின் தீயணைப்பு பிரிவினர் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க.
1: சரி, ஓகே. இந்தியாவில் மறுபடியும் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவில தான் எல்லா சுவாரஸ்யமும் கிடைக்கும். மர்மமும் இருக்கு, மாயமும் இருக்கும், புதுசு புதுசு ஏதாவது உருவாக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு அந்த நாளாந்தம் உணவு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மதிய உணவு கொடுக்குற அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணிக்காங்க, சோயாபீன்ஸ் குழம்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் அது ரொம்ப ஒரு எனர்ஜிக்கான ஃபுட் தான். இருந்தாலும் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த குக் பண்ணுறவங்கன்னு சொன்னால், அந்த உப்பு பதிலாக இந்த சலவை சோடா இருக்கு தானே, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஒயிட் கலரில் தானே இருக்கு. ஆமாம், சீனிக்கு பதிலாக உப்பை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இந்த உப்புக்கு பதிலாக சலவசோடைய சோடாவை யூஸ் பண்ணி அவங்க அந்த சோயாபீன்ஸ் குழம்பு தயாரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் வயிற்று வலியும் வாந்தியும் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்களேன், அதை வந்து சமையல் பொருட்களில் வைக்கணும். அதாவது துணி துவைக்கிற பொருட்கள அந்த பக்கம் வைக்கணும்.
0: சமையல் பொருட்களை சமையல் பொருட்கள்லையும், சரியா, சலவை பொருட்களையும் வைக்கணும்.
1: அதுதான் கிச்சனுக்குள்ள என்ன இருக்கணும் அதான் இருக்கணும். அதே போல ட்ரெஸ் எல்லாம் கலர் எடுத்து என்ன இருக்கணும் அது அங்கதான் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு கடையில இருக்கலாம், வாங்கலாம், ஆனா பிரிச்சு வைக்கணும். நாம தான் சேர்த்து வச்சா இப்படிதான் நடக்கும் கலர் படிக்க.
0: சரி, தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: டார்லிங் திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டும்
1: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:20.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: சரி, போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் இந்த மனுதலத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு ஊரில் வந்து ராமன் மற்றும் சோமு என வந்து இரண்டு நண்பர்கள் வந்து இருந்திருக்காங்க. ராமன் வந்து மிகவும் வெளிப்படையானவன், சோமு வந்து தந்திரக்காரன். சரியா, இரண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்து நிறைய பணம் சம்பாதித்திருக்காங்க. அந்த பணத்தை வந்து ஒரு பானையில் போட்டு காட்டில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து புதைத்து வைத்திருந்திருக்காங்க. சரியா, தேவைப்படும் போது வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். சில நாட்களின் பிறகு வந்து ராமுவுக்கு தெரியாமல் சோமு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, தனியாக காட்டிற்குள் சென்று பானையில் இருந்த மொத்த பணத்தையும் திருடி கொண்டு பானையை மூடி வைத்து விட்டாராம்.
1: சரியா,
2: ஒரு மாதம் கழித்து ராமன் பணத்தை பார்க்கலாம் என்று சொல்லி, பிரிக்கலாம் என்று சொல்லி சோமையும் அழைத்து கொண்டு இருவருமே காட்டிற்குள் வந்து சென்றிருக்காங்க.
1: ரெண்டு பேரும் பங்கு போட போறாங்க.
2: மரத்தின் அடிவாரத்தில் வந்து இந்த பானையை வந்து தோண்டி இருக்காங்க. சரியா, அப்ப பானையில் வந்து ஒன்றுமே இல்லை, காலியாக இருந்திருக்கு. உடனே வந்து சோமு பொய்க்க அழுது இருக்கான். சரியா, ஆனா பணத்தை எடுத்தது அவன் தான், ஆனா பொய்க்க அழுது, ராமா நீ தான் எனக்கு தெரியாமல் பணத்தை திருடி விட்டாய், என் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் என்று ராமன் மீதே பழியை தூக்கி போட்டானாம். சரியா, ராமன் எவ்வளவு கதறியும் சோமு கேட்கவில்லை. ஊர்ல போய் பஞ்சாயத்தின் மத்தியில வந்து முறையிட்டு இருக்காங்க.
1: அவனே தப்பு செஞ்சுட்டு அவனே ஊரை கூட்டிட்டான்.
2: பஞ்சாயத்தில் வந்து சோமு, ஐயா இந்த மரத்தின் தெய்வம் தான் இதற்கு சாட்சி. சரியா, நாளைய மரத்தின் முன்னால் நின்று கேட்போம், தெய்வம் உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லி சோமுவே சொல்லிருக்கான். சரி, அந்த பணத்தை திருடிட்டு அவனே கடவுளை எல்லாம் சாட்சி வச்சு இந்த
1: சத்தியம் பண்ற மாதிரி.
2: அன்று இரவு வந்து சோமு தந்தை அப்படின்னா, அவர்கிட்ட சோமு வந்து தனி திருடன், சோமு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, தந்தை கிட்ட சொல்லிருக்காரு, அந்த மரத்தின் பொந்துக்குள் போய் நீங்க ஒளிந்து கொள்ளுங்கள். சரியா, மறுநாள் ஊர் முன்னிலையில் பஞ்சாயத்தின் தலைவர் மரத்தை பார்த்து கேட்கும் போது, இந்த பணத்தை திருடியது யார் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ராமன் தான் திருடினான் என்று. சரியா, சரின்னு சொல்லிட்டு சோமுடைய அப்பாவை கொண்டு போய் மரத்துக்கு அந்த பொந்திக்குள்ள வந்து வச்சிருக்காரு. சரியா, அப்ப ஊர் மத்தியில் வச்சு கேட்கும் போது ராமன் தான் பணத்தை திருடினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆனா ராமனுக்கு மரத்தின் பொந்தில் இருந்து புகை வந்தது போல ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. சரியா, உடனே மரத்தின் தெய்வ தீர்ப்பு சொல்லிவிட்டது. அந்த மரம் தெய்வத்துக்கு நன்றி சொல்ல மரத்தை வந்து சுற்றி தீ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, தீயின் சூடு தாங்க முடியாமல் வந்து சோமுவின் தந்தை வந்து அலறி அடித்துக்கொண்டு பொந்துக்கில் இருந்து வெளியில் இருந்து வந்திருக்காரு. தன் மகனின் பேச்சை கேட்டுதான் இப்படி பொய் சொன்னேன், ஊர் முன்னிலையில் வந்து உண்மையை ஒப்புக்கொண்டான் சோமுவின் நம்பிக்கையும் துரோகமும் ஊர் மத்தியில் வந்து அம்பலமாகிருக்கு. பஞ்சாயத்தில் வந்து சோமுவிற்கு தண்டனை வழங்கியிருக்காங்க, ராமனின் பணத்தை திருப்பி கொடுக்க வைத்திருக்காங்க. சரியா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு,
1: ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்லணும், நம்பிக்கை துரோகம்,
2: நம்பிக்கை துரோகம் செய்து தற்காலிகமாக ஜெயிக்கலாம், ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிவரும் போது நாம் சாம்பத்தியமும் மனமும் வந்து நட்பும் வந்து நிரந்தரமாக போய்விடும்.
0: குட்டி ஸ்டோரி.

0: ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: அகிலாண்ட கோடி

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: நேயர்களின் தெருவில்
4: நிகழ்ச்சிகளில்

0: மைனா திரைப்படத்திற்காக டி மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: வசந்தத்தின் போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சூப்பரான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஓபன் ஏஐ ஜெமினி சாட் ஜிபிடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, சோ அதுல நாங்க என்ன கேட்கிறோமோ அது எப்படி கேட்கிறோமோ அதெல்லாம் தரும். அதுல இருந்து என்ன விஷயம் நான் சொல்ல போற அப்படின்னு சொன்னா, இந்த தவறான முடிவுகளுக்கு தூண்டி விமர்சனத்தை அடுத்து இந்த அதாவது இளைஞர்களுக்காக சாட் ஜிபிடி ஃபார் டீனேஜ் என்ற ஒரு புதிய பதிப்பை ஓபன்ஏஐ அறிமுகம் செஞ்சிருக்கிறது. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 13 முதல் 17 வயதுடைய சிறுவர்களுக்கு அவர்களை இலக்காக கொண்டு இதில் வந்து பெற்றோரின் கட்டுப்பாடுகள் மேம்பட்ட ஒரு பாதுகாப்பான அம்சம் இதில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இளம் வயதினர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யும் நோக்கில் அவர்களுடைய சிந்தனை திறனை வளர்ப்பதற்காகவும் இந்த சேவை உதவும் என புதுசாக வந்த சாட் ஜிபிடி ஃபார் டீனேஜ் அப்படிங்கிற ஒரு அம்சம் நல்ல விஷயம் இல்லையா?
0: அதே வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து அன்றாடம் வாழ்க்கையில் வந்து பல்வேறு துறைகளில் வந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் வந்து தற்போது வந்து அது தனி மனித உணர்வுகள் மற்றும் குடும்ப உறவுகளின் புதிய மாற்றம் மற்றும் விசித்திரமான தாக்கத்தையும் ஏற்படுத்த தொடங்கி இருக்குது. சரியா, அந்த வகையில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து மிஸ்ரா என்ற பெண் வெளியிட்ட காணொளி வந்து தற்போது வந்து உலகளவில் பெரும் விதம் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த காணொளியில் வந்து தனக்கு ஏழை குழந்தை இருப்பதாகவும் அதற்கு லுமின் என்று பெயரிட்டு வளர்ப்பதாகவும் வந்து மிஸ்ரா வந்து தெரிவித்திருக்காங்க. மேலும் தன்னை ஒரு ஏழையின் தாய் என்றும் அவர் வந்து பெருமையுடன் வந்து அதிக எனது சொல்லியிருக்காங்க. சரியா, தனது ஏஐ காதலன், சரியா, ஏஐ காதலன் இருப்பதாகவும் தனக்கு ஏஐயில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் தனது குடும்பம் வந்து ஒரு ஏஐ குடும்பமாக வாழ்ந்து வருவதாகவும் வந்து அவர் வந்து காணொளியில் வந்து தெரிவித்திருக்காரு. சரியா, மிஸ்ராவின் இந்த காணொளி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பலர் மத்தியில் வந்து ஆச்சரியத்தையும் நகைச்சுவையாகவும் இன்னும் சிலர் வந்து எதிர்காலத்தில் வந்து மனித சமுதாயத்தின் போக்கை குறித்தும் எச்சரிக்கையாகவும் பார்த்து கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.
1: பாருங்களேன், இப்ப நம்மளும் கூட இந்த சர்ச்சை வீட்டுட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு எப்படி கேக்குறோமோ, அக்கான்னு சொல்லும், ஹாய்னு சொல்லும், மச்சான்னு சொல்லும், விதவிதமா சொல்லும், அப்படியே இப்படி எல்லாம் இருக்கு. நல்ல விஷயம், நல்லதுக்கு பயன்படுத்தா நல்லதா இருக்கும். இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தின அந்த புதிய சேவையும் கூட டீனேஜ் சாட்ஜிபிடி கூட ஃபார் டீனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்படித்தான் அந்த பாடங்களை வந்து எளிதாக கற்க உதவ ஸ்டடி மூட். அதே நேரத்துல நிறைய பேர் வந்துட்டு தவறான விஷயங்களுக்கு உதவுறது, ஆபாச பாடங்களை பாக்குறது, சுயத்திங்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பாக்குறது, இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட தான் இந்த புதிய ஒரு அதாவது புதிய வசதியை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க சாட்ஜிபிடி. அதே போல பிரித்தானியாவில் பரவக்கூடிய இந்த பாக்டீரியா தொற்று பரவல் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னத்துக்காக எதனால இந்த தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்நாட்டுல பிரித்தானியா உள்நாட்டுல உற்பத்தி செய்கின்ற அந்த முட்டைகளை பயன்படுத்துவதை விட வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிறோம் தானே, எங்களுடைய நாட்டுல வந்து பற்றாக்குறை ஏற்படுத்து சொன்னா வெளிநாடுல இருந்து இறக்குமதி செய்வோம் அந்த பொருளை. அப்படியே பிரித்தானியாவில் வெளிநாடுகளில் இருந்து முட்டையை இறக்குமதி செய்து அதை பயன்படுத்தினாலும் இந்த பாக்டீரியா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறாங்களாம். அதனால இந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற முட்டையை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் பிளாக் அண்ட் வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு 2வது முறையாகவும் இந்த வேலை திட்டம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: கோட்டை மாளாறு ஸ்ரீ செல்வச்சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ஒளிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறோம்.
1: தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. இன்றைய நாளிலும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
0: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி மற்றும்
1: நான் ஜி ஆறு தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்மெண்ட் மக்களே,
0: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்றும் அதிகாரி கபில சந்திரசேனவின் கையடக்கு தொலைபேசி தொடர்பான தகவல்கள் வழங்குவதற்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இல்லை என அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளதாக கொழும்பு மத்திய குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பில் சந்தேக நபராக இருந்த கபில சந்திரசேன உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது கையடக்க தொலைபேசியை திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து அமெரிக்காவில் உள்ள சம்பந்தப்பட்ட தொலைபேசி நிறுவனத்திடம் தரவுகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பில் உள்ள தொலைபேசி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இல்லை என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். எனினும் மரணமடைந்தவரின் தொலைபேசியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மற்றும் பெறப்பட்ட அழைப்புகள், மின்னஞ்சல்கள், கடவுச் சொற்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் 90 நாட்களுக்கு பாதுகாத்து வைக்க அந்த நிறுவனம் இணங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சீனாவின் தென்மேற்கு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக சுமார் 21,784 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிச்சுவான் மாகாணத்தில் கடும் மழையால் வீடொன்றின் கூரையும் சுவரும் இடிந்து விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேர் சிச்சுவானின் ஷாங் நிங் பகுதியில் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். பல்வேறு விபத்துகளில் 17 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை குவாங்சி பகுதியில் கட்டுமான தளம் ஒன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கடும் மழை காரணமாக சீனாவின் தென்மேற்கு மலைப்பகுதிகளில் பல வீதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு மற்றும் வெள்ள அபாயமும் அதிகரித்துள்ளது. இந்த மனத்தியான செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனத்தியான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மான்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நேர்களும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு புதன்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா அட்டகாசமான சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மணிக்கு வேண்டிய இலக்கு 0102-7705-003 அதே போல 0102-7705-1111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
2: வணக்கம்
3: சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
3: இருக்கேன்.
2: நிகழ்ச்சி
3: சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
3: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

102.6 இது மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அல்லிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி

0: கோட்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிப்பான் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0767-76-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பொன்னியின் திரைப்படத்தில இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு முதலும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஒரு அன்பான சொந்தம் வந்து எப்பவுமே வந்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எந்த நேரமும் வருவாங்க, நம்மள பேசாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த சொந்தம் வந்து கம்பால இருந்து நம்மளுடைய அப்துல் நஷீத் வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம்.
1: அன்பான வணக்கம் மேடம். எப்படி மேடம், சும்மா இருக்கீங்களா மேடம்?
0: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லபடியா இருக்கேன் மேடம். உங்களோட நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு அருமையான பாடத்தொகுப்புல கேட்டுக்கொண்டிருக்கேன். புலி உறும்புது புலி உறும்புது, இங்க நான் உரும்பிக் கொண்டிருக்கேன் மேடம்.
0: அப்படியா?
1: அவர்களுக்கும் தோப்பூர் செல்வனாரிக்கும் தம்பி மோகினி அவர்களுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது செல்லம் ஆளுக்காவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பருத்தித்துறை அருள்மொழிக்காவும், மாவனல்லை சகோதரி விசா குடும்பத்துக்காகவும், வத்தலை ஐயா கண்ணு, புல்மோட்டை சேக்கை காடை காபூர், இவர்களையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு வசந்த எக்ஸ்பிரஸ் கிட்ட அனைவரையும் சேர்த்துக்கொண்டு கேட்போம் மேடம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மனிதர்கள் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்த அன்பான சொந்தமும் அப்படியே ஓடிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். வணக்கம், யார் இது?
2: உமாச்சந்திரன்.
1: உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா வணக்கம்.
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கணும் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க?
1: அப்படியா? ஓகே ஓகே உமாச்சந்திரன். அப்படியா, அதிர்ஷ்டம் தான்
2: என்ன?
1: தன நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க என்ன? உங்களோட உற்சாகமா பேசணும்
2: தானே.
1: ஆமா ஆமா,
2: நன்றி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான் சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுரு கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
3: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

0: பைரவா திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ இங்க கூட பேசுறதுக்கு ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, சம்மல் கந்தையில இருந்து வசந்தகுமார். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, எலிமடை சிவராம், பொம்பிட்டி ராசையா, ராஜ்குமார்,
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வசந்தம் FM 102.6.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு முதன்ற நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஒரு அன்பான குட்டி வந்திருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா, கண்டியில இருந்து அன்சஷியா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் அன்சஷியா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: கிரேட் 10 அக்கா.
0: கிரேட் 10 ஆ? ஓகே ஓகே. ஸ்கூல் எல்லாம் எப்படி போகுது?
1: சூப்பரா.
0: ஓகே மா. ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா அக்கா.
0: ஓகே ஓகே. நானும் டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: நிகழ்ச்சிகள் வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சுமார் 102 தசமேட்டை அலைவரிசைகள் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? ஃபரீதா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே ஃபரீதா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: எங்கட குடும்பத்தாருக்கும் வசந்தின் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சுவலட்சுமி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: இப்படி ஒரு சொந்தமா
2: ஆமாமா, நான் என்ன காலையில இருந்து ஒரு நாளைக்கு சரி பேசிட்டாதான் மனசு சந்தோஷம் கிடைக்கும். அது இப்ப ரைட்டு போய் சந்தோஷமா இருக்கேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே ஐயா, இதே சந்தோஷத்தோட அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: அம்மா ஒரு பெருநாள் சொல்லிடுமா? மஸ்கெலியா, சாமிமலை விஞ்சி, சேகர், ஜெயந்தி, தம்பதிகளி, சில்வ புதல்வன், ரோஷன் தனது 23rd பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இவரை மாமா தபர்ச்சந்தர் வீதி ராஜேந்திரன் மாமா, மாமி யோகம்பால், அண்ணன் சரிமிடல், பெரியப்பா பிரபு, மோகன்ராஜ், தியாகராஜ், தங்கைமார்கள் சசிகா, பெருமிளா, கீர்த்திகா, நிதேஷ், தர்ஷன் மற்றும் அனைவரும் இவரை பல்லாண்டுவாக வாழ்த்துகிறார்.
1: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். சரியா?
2: சரி, உங்களுக்கு பிறந்த நாள் பாடல் கொடுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அம்மா.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அடுத்த மாதம் முதல் போக்குவரத்து தண்டப்பணம் செலுத்தும் முறைமை முழுமையாக ஆன்லைனில். 12 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் பண்டாரகமையில் சந்தேக நபர் ஒருவர் கைது. பல மாவட்டங்களில் கடும் வெப்பம், சில பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு. ஈரானுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை, டிரம்ப் தீவிர நிலைப்பாட்டில். முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கையை 165 ஓட்டங்களினால் வீழ்த்திய இந்தியா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். அடுத்த மாதம் முதல் சகல போக்குவரத்து தண்டப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகளும் ஆன்லைன் முறையில் மாத்திரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகம் இவ்வாறு இறுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு 2026 முன்னெடுத்த வேலைத்திட்டத்தின் முன்னேற்ற மேலாய்வு பேச்சுவார்த்தையின் போதே குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வந்தது. ஜனாதிபதி ஆண்டர்குமார் திசாநாயக்க தலைமையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2026 திட்டங்கள் மற்றும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கினார். 2030 இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை 30 பில்லியன் டாலர்களாக உயர்த்தும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களினால் தற்போது செயற்படுத்தப்பட்டு வரும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆட்பதிவு திணைக்களம், இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு, தரவு பாதுகாப்பு அதிகார சபை, கவுடெக் நிறுவனம், ஸ்ரீலங்கா டெலிகாம், மொபிடெல் நிறுவனம், கொழும்பு தாமரை கோபுர நிர்வாக நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயற்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டது. இவ்வாண்டில் இறுதியில் டிஜிட்டல் அடையாள அட்டையை வெளியிடுவது தொடர்பான செயற்பாடுகளின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி வினவியதுடன் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டனர். பொதுமக்கள் அரசாங்கத்துடன் மேற்கொள்ளும் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் மிகவும் செயற்திறனாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கான அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கௌபே வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் மேலாய்வு செய்யப்பட்டது. அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து வாகன தண்டப்பணங்களையும் ஆன்லைன் மூலம் மாத்திரம் செலுத்துவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. பொதுமக்களின் வசதிகளுக்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய டிஜிட்டல் சூப்பர் செயலி திட்டம் இலங்கைக்குள் பண பயன்பாட்டை குறைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பிரபல்யப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நேஷனல் கியூஆர் டிரைவ் திட்டம் அரசு நிறுவனங்களுக்கு இடையே பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும், சேவையை வழங்கவும், செயல்முறைகளை முறைப்படுத்தவும் உதவும் தேசிய தரவு பரிமாற்ற நாட்டில் தொலைபேசி எண்களை மாற்றாமல் வேறு வலையமைப்புக்கு மாற அனுமதிக்கும் நம்பர் போர்ட்டபிலிட்டி திட்டம், அரச டிஜிட்டல் கொள்முதல் மற்றும் சேவை தளம் உள்ளிட்ட வேலை திட்டங்களின் செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. மேலும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் கீழ் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கி பொது சேவைகளை வழங்கலை திறம்பட செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள PIC நெட் திட்டத்தின் முன்னேற்றம், டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூனிட் எனப்படும் தரவு பரிமாற்ற பிரிவு, AI தரவு மையம், அரசு மற்றும் பொது சேவைகள் துறைக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பம், தகவல்கள் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதற்கு நோக்காக கொண்டு கவர்மெண்ட் டெக் அகாடமி பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்களின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இங்கு மேலாய்வு செய்யப்பட்டது. கவுடெக் நிறுவனத்தை தொடங்குதல், தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் ஊழியர்களை பணிக்கமர்த்துதல் ஆகிய பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டின் பல மாவட்டங்களில் வெப்பநிலை குறிகாட்டி அபாய கட்டத்தில் காணப்படுகையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும், மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேர்வலையிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையிலான பிரதேசங்களில் கடல் அலைகள் கரையை நோக்கி வேகமாக நகரும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பிலும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பிட்டி வரை, மாத்தறையிலிருந்து ஹம்பந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் அத்தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்க்குழம்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடலில் அலை 3 மீட்டர் வரை உயரக்கூடும். குறித்த கரையோர பகுதிகளின் அலையின் தாக்கம் கரையை நோக்கி காணப்படும். விசேடமாக பேருவலையிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடற்பகுதிகளில் அலை கரையை நோக்கி வேகமாக நகரும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நூரலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பொலனர்வை, மொன்றாகலை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளிலும் உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேற்றைய தினம் நாட்டில் 1350 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 12 கோடி ரூபாய் பெறுமதியான 18 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட ஐஸ் போதைப்பொருளுடன் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தும் டுபாய் ரவிஸ்கர் என்பவரின் உதவியாளர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரன போலீஸ் விசேட அதிரடிப்படை தலைமையகத்துக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய பண்டாரகம வெந்தே சிவத்த மஸ்வில பகுதியில் விசேட சுற்றுவளைப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 18 கிலோ 673 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. 22 வயதான குறித்த நபர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றக்குழு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகரான குடு சலிந்த என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தை டுபாயிலிருந்து முன்னெடுக்கும் டுபாய் ரவிஸ்கர் என்பவரின் உதவியாளர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்படும் பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் அவசர நிலைமைகள் ஏற்படும் போது பிராந்திய ரீதியில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த பொறிமுறை ஊடாக அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் கைதிகளின் நலன்புரி நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான கலந்துரையாடல் கலுத்துறை சிறைச்சாலையில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் இடம்பெற்றது. சிறைச்சாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய கட்டிடத்தின் பணிகளையும் பார்வையிட்ட அமைச்சர் பெண் கைதிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார். கைதிகளின் உரிமைகள் மற்றும் நலன்புரியை உறுதி செய்வதுடன் அவர்களின் மனிதாபிமான மற்றும் நட்புறவான சூழலை சிறைச்சாலைகளில் ஏற்படுத்துவது அவசியம் என அமைச்சர் தெரிவித்தார். சிறைச்சாலையில் நெரிசலை குறைப்பதற்காக தடயவியல் அறிக்கைகளை விரைவாக பெற்றுக்கொள்ளும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது சீட் பெல்ட் அணியும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல அத்தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எதிர்வரும் செப்டம்பர் 13 முதல் சீட் பெல்ட் அணியும் சட்டம் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் மற்றும் கிரவல் அகழ்வு விநியோகம் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது. இரணைமடு நீர் வழிந்தோடும் பகுதிகளில் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ள மணல் கழுவி எடுக்கப்பட்டு மணல் மற்றும் கிரவல் ஆகியவற்றை முறையாக விநியோகிப்பது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ள மணலை அடுத்த வாரம் முதல் உரிய அனுமதிகளுடன் பொதுமக்களுக்கு துரிதமாக விநியோகிக்கவும், இரணைமடு குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் சில இடங்களில் மண்ணை கழுவி மணல் பெற்றுக்கொள்ளும் பணிகளுக்கான கேள்வி மனுக்களை கோரவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வீட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதனால் கட்டுமான தேவைகளுக்கான மணல் மற்றும் கிரவல் தடையின்றி கிடைப்பது அவசியம் எனவும் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. விமல் வீரவன்ச, உதயகமன் பில மற்றும் திலீப் ஜாய்வீர உள்ளிட்ட 6 பேர் நீதிமன்றத்தை ஆமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பிலான 2 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் 2 செப்டம்பர் மாதம் 2 வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக வவுணத்தீவு முகாமில் இலங்கை காலாட்படையின் உளவு தகவல் உள்ளடக்கிய குறிப்பு புத்தகத்தை தாம் கையகப்படுத்தியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதன் போது தெரிவித்தது. அதற்கு பொறுப்பாக இருந்த லெப்டினன்ட் கர்னலிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு உளவு தகவல் தொடர்பாக பரந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த வழக்கு தொடர்பில் பொய்யான தகவல்களை தெரிவித்து நீதிமன்றத்தை அவமதித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கூற்றுக்கள் அடங்கிய 2 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் வழக்கொன்றில் ஆஜராகாமையினால் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணை பணத்தை அரசுடைமையாக்க மாத்தறை பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இதற்கு மேலதிகமாக சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் சார்பில் முன்னிலையாகியிருந்த பிணையாளிகள் மூவரிடமிருந்து குறித்த பிணைத்தொகையை பெற்றுக்கொள்ள நீதவான் நடவடிக்கை எடுத்தார். அவர் சார்பில் முன்னிலையான சந்தேக நபர்கள் மூவரும் குறித்த பிணைத்தொகையான 30 லட்சம் ரூபாவை நேற்றைய தினமே நீதிமன்றத்தில் செலுத்தியிருந்தனர். அவ்வாறு அவர்கள் செலுத்தியிருக்கவில்லையெனில் 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பில் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு நேற்று மேல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முறையற்ற வகையில் ஈட்டிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் பணத்திலிருந்து மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் தலைமையகம் குறித்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. குறித்த வழக்கில் 3 பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்காது தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு வருகை தராமல் இருப்பது குறித்து ஆராய்ந்த மாத்தறை நீதவான் சத்துர திசாநாயக்க அவர்களின் பிணைத்தொகையை அரசுடைமையாக்க உத்தரவிட்டார். அதேபோன்று பசில் ராஜபக்சவுக்கு சரீர பிணைக்கான கையொப்பமிட்ட மூவரும் கடுமையான நீதிமன்றத்தினால் எச்சரிக்கப்பட்டனர். பிணைத்தொகையை செலுத்தாவிடின் 6 சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் 3 பிணையாளிகளும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் கையொப்பம் பெற்றிருந்த நிலையில் குறித்த 30 லட்சம் ரூபாவை நேற்றைய தினமே அவர்கள் மன்றில் செலுத்தியிருந்தனர். மேலும் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக இதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த திறந்த பிடிவராந்து அக்டோபர் மாதம் 27 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழை வனப்பகுதியில் எல்டிடி பயிற்சி முகாம் ஒன்று இயங்கி வருவதாக பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நபரை பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். சமூக ஊடகங்கள் ஊடாக காணொலி ஒன்றை வெளியிட்டு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி உறுதிப்படுத்தப்படாத பொய்யான விடயத்தை அவர் தெரிவித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 46 வயதான குறித்த நபர் பொர்லஸ்கமோ பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தண்டனைக்கோவை சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் போலீஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் இவ்வித பேச்சுவார்த்தையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தினம் குறிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அமெரிக்க கடற்படையின் தடைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் ஹோமோஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் கோரியுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய ஈரான் துறைமுகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குதல், எரிபொருள் தடைகளை நீக்குதல், அதேபோன்று வெளிநாடுகளில் ரத்து செய்யப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவித்தல், அத்தோடு ஈரானுக்கு எதிராக ராணுவ அச்சுறுத்தல் மற்றும் நடவடிக்கைகளை நிறைவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தையின் போது கலந்து கொண்ட ஈரான் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இந்திய அணி 165 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி படிக்கலின் 167 ஓட்டங்கள் மற்றும் கே எல் ராகுலின் 82 ஓட்டங்கள் உதவியுடன் 462 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பிடத்தாடி இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சொனால் தினூஷவின் 100 ஓட்டங்கள் மற்றும் நிரோஷன் திக்வல்லவின் 80 ஓட்டங்களுடன் 284 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸுக்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் 178 ஓட்டங்கள் முன்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்திய அணி 193 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்ததுடன் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் ஐந்தாவது நாளான இன்று தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்து அடைந்த இலங்கை அணி சனால் தினுஷவின் 84 ஓட்டங்கள் மற்றும் தனஞ்சேடி சில்வாவின் 59 ஓட்டங்கள் என்ற உதவியுடன் 206 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இதன் அடிப்படையில் இந்திய அணி 165 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் சார்பில் பந்துவீச்சில் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதற்கமைய இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: அடுத்த வாரம் முதல் போக்குவரத்து தண்டப்பணம் ஆன்லைன் முறைமையில். 12 கோடி ரூபாய் ஐஸ் போதைப் பொருளுடன் பண்டாரகமவில் ஒருவர் கைது. பல மாவட்டங்களில் கடும் வெப்பம், ஒரு சில கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு. ஈரானுடன் இவ்வித பேச்சுவார்த்தைகளும் இல்லை, ட்ரம்ப் தீவிர நிலைப்பாட்டில். முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை 165 ஓட்டங்களினால் வீழ்த்திய இந்தியா. இதுடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அகிலாண்ட கோடி.

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரி

நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வ முடிவுகளை நேர்கள் இப்போது முதல் கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3083, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 12, 20, 43. மீண்டும் ஒரு முறை 2, 12, 20, 43. ஆங்கில எழுத்து டி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 4961, வெற்றி இலக்கம் வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 17, 31, 61. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 13, 17, 31, 61. ராசி கன்னி. மீண்டும் ஒரு முறை ராசி கன்னி. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் ஓவலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3257, வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 16, 71, 74. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 16, 71, 74. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எல். சனித்தவிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 5418, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 11, 30, 50. மீண்டும் ஒரு முறை 2, 11, 30, 50. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி. கப்புருத்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 2433, வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 40, 61, 71. மீண்டும் ஒரு முறை 22, 40, 61, 74. ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 35. ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 35. சுப்பிரதன சம்பத்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 991, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 7, 6, 6, 9, 1. மீண்டும் ஒரு முறை 7, 7, 6, 6, 9, 1. ஆங்கில எழுத்து ஜி. ஆங்கில எழுத்து ஜி. ஜெயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 465, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 6, 9, 1. மீண்டும் ஒரு முறை 6, 6, 9, 1. ஆங்கில எழுத்து ஜி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 1087, வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 10, 22. மீண்டும் ஒரு முறை 9, 10, 22. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சங்கத்தமிழன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் லோஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நான் சந்தோஷமா இருக்கேன்.
0: ஓகே ஓகே லோஷா, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கா.
0: ஓகே ஓகே லோஷா, சாப்பிட்டீங்களா?
1: இனிதான்.
0: ஓகேமா ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, ஏர் இருக்கலாம் கேட்க போறீங்க.
1: உங்களுக்காகவும்
0: நன்றி
1: அக்கா.

0: சாப்பிட்டீங்களா?
1: அழைப்பு தெரியவில்லாம இருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் எல்லாம் கேட்க போறீங்க? நன்றி. அதே போல ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி சந்தோஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் சொல்லி ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து கொழும்பு 5 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு மகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம், நாங்களும் வளமை போன்று வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம் சொல்லி இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு ஆகியோரையும் நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. மாலை நேரம் வணக்கம் நிறைவாகிட்டு போ. கரோலினால இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போலது வெள்ளவத்தையில இருந்து செல்வதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிது கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்

0: தங்கம் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நம்மளுடைய தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையில இப்போ என் கூட பேச எரியந்துறையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வீட்லயா வேலையா? ஓகே விஸ்வநாதன், அப்புறம் இன்றைய நாள்லாம் எப்படி போனது?
1: அருள்மொழி முதன் மருத்துவ சின்ன மகாதேவன் மாமல்ல மூர்த்தி இமனவேலா சோமசி தயாளன் உமாச்சந்திரன் பக்தன் சுலைமான் சமகராஜன்
0: நீங்களும் கூட இந்த பாடலை கேட்டு சொல்லுங்க. அதே போல 0312 7511 ஒன்றிற்கு அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

我当了我。

அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி யக்ஷன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் அக்கா நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி வெள்ளவத்திலிருந்து சிவா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி யஸ்வின் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் இனி இரவு நீர் வணக்கம் சொல்லி இந்தகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபியக்கா, அன்பான இரவு நீர் வணக்கம். வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ராஜு நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வணக்கம் அக்கா சொல்லி தெமோதரியிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நீர் வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கருங்காலிச்சோலியிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி ரசல்கம குசல் ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று காளிமுத்து நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: Back-to-back hit music, only on Busundum FM.
1: Hey, hey!

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்பெற நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ஜி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? ஜெயமலர். எப்படி இருக்கீங்க? ஓகே ஜெயமலர். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: மகன் சுசிதன், மகள் ரிபக்ஷினி. எனக்கு உங்களுக்காகவும் கேட்டுக்கோங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படம் இருக்கு, அணுகின் திரைப்படத்துக்காக.

0: கொஞ்சம்
1: கனடாலும் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி, யூகேல மூசால் மச்சான் ரீமா, வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் கேட்போம் அப்பா.
0: ஓகே, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.

முழுக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் சங்கர் விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் சரியாக 9 மணி.

0: இதுவான இந்த இரவு பொழுதினில் வசந்த நிலாவில் தத்துவங்களை சுமந்து வரும் பழைய பாடல்களோடு அடுத்த 3 மணிக்கு அளவும் இணைந்திருக்கிற போகிறோம். நீங்களும் அழைப்பில் ஏற்படுத்துங்க. 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பில் முதலாவதாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க கருணா? நானும் நலமாக இருக்கேன். ரொம்ப சத்தமா ரேடியோ கேக்குறீங்க போல. அப்புறம் எப்படி போச்சு உங்களோட நாட்கள் எல்லாம்? அப்படியா? ஒரு மாற்றமும் இல்ல இல்லையா?
1: ஒரு மாற்றம் இல்ல, வேலை.
0: சரி பரவாயில்ல. இவ்வளவு நமக்கு வேலை செஞ்சு இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
1: நன்றி.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்.

வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனசு இருக்கு. இந்த மாதிரியான தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்போது தான் அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் இன்றைய காலத்துக்கு பொருந்தும் வகையில் எழுதி வைத்து போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது இல்லையா. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அலிப் நேற்படுத்தினோட 0312-775-0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினூடாக இரவு நேர வணக்கம், கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயன்னா இதுமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ருஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. ஆயன்னா இரவு நேர வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன், தீபா குடும்பம் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கங்களோட அந்தகலையிலேருந்து அரசு இணைந்திருக்காரு. வணக்கங்களோடு நிரான்ஸ் வந்திருக்காங்க. அடுத்ததாக இனி அன்பான இரவு நேர வணக்கம், சங்கர் பெரிய நிலாவிலேருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. ஆயன்னா இனி இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நவீன் வந்திருக்காரு ஹட்டன்லேருந்து. அடுத்தது ஆயன்னா கினியா மாரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. ஆயன்னா இதுமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கின்யாவிலேருந்து ரியாசா வந்திருக்காங்க. சரியா. அடுத்ததாக ஹாய் புஷ்பாண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி மது கேரவலப்பட்டிலேருந்து வந்திருக்காங்களா. ஹஸ்பண்ட் ஜெகன்காகவும் மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் ஊர்கூடவத்தையிலேருந்து இணைந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்களாம். அடுத்தாங்க நிஷா மாவனிலேருந்து இணைந்திருக்கிறாங்க. உங்களுக்காக வருது அடுத்த ஒரு சூப்பரான பாடல்.

நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6 இடாதே.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். என்ன ஒரு அருமையான பாடல் இல்லையா? சிறிய வயதில் இந்த பாட்டை அப்பா அடிக்கடி எங்களுக்கு பாடி காட்டுவார். இந்த பாடலை கேட்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி பழைய பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் நிறைந்தல், உங்கள் வாழ்வியலோடு கலந்த ஏராளமான நினைவுகள் வரலாம். அப்படி வந்தால் அதை நீங்களே நினைச்சிட்டு இருக்காமல் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை ஏற்படுத்துங்க. 0112 2 775 0 0 1 அல்லது 0112 2 775 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். கொழும்பு 14 எப்படி இருக்கு?
1: நல்லவருக்கெல்லாம்
0: சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி. யாருக்காக இந்த பாடல்?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கான், செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனஸ் நந்தகுமார் சேர்க்கான், சித்தேஸ்வன் இஸ்வீர்ஸ் மாமா, ஜெமிலா அருமா, பரத பத்மா, ரவி ரகுமா, மருது பாரு, குவைதீன், சின்னைய மகத, ஆட்டர் சோமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜின், அப்துல் நாசர், அப்துல் மஜி குடும்பத்துக்கா, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

இதமான இந்த இரவு பொழுதனில் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஆழமான வரிகளோடு அந்த காலத்தில் வந்த பாடல்கள் என்று சொல்வதா, இல்லை இந்த காலத்துக்கு பொருந்தும் அந்த கால பாடல்கள் என்று சொல்வதா என்று தெரியாத மாதிரியான நிறைய தத்துவங்களை சுமந்து வரும் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்த கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் இணைந்திருக்கிறாரு. இனிய வணக்கங்களோடு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி புத்துவில் ஜமால்தீன் இணைந்திருக்காங்க. ஆய் அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சனி கோஸ்லாந்தையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா சொல்லியிருக்காங்க, 70ஆம் ஆண்டு பாடல்கள் போடலாம் தானே, சனிக்கிழமை இப்படியான பாடல்கள் போடுவதானே, கலவையான எல்லா காலகட்ட பாடல்களையும் போடலாம் தானே, போடலாம் தான், இப்போ யார் முடியாதுன்னா போடுவோம். அன்பின் சங்கர் இனிய வணக்கம், கந்தப்புலை ஜான் சித்திரன் வந்திருக்காங்க. டிஎம்எஸ் பாடிய தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் இருக்காக்கும் பாடலை தருவீங்களான்னு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காரு, ஆனால் அந்த பாடல் இப்போதான் முடிஞ்சது. அவர் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆய் அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம், எட்டியாந்தோட்டையிலிருந்து மலர்மதி, பாடல் தெருவுகள் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் சங்கர்னு சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கங்களோடு ராஜகோபால் பாலா வந்திருக்காங்க. ராஜா பண்டாரலையிலிருந்து வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. யாருக்காக இது, யாருக்காக வசந்த மாளிகை, ஆஹா யாருக்காக கேட்கும் போதே நம்மளோட சிவாஜி தான் கண்ணு முன்னாடி வந்து போகிறாரு. சரி கேட்டுகிட்டே இருங்க, தாரேன் நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமரா வந்திருக்காங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களோடு. அட்டாம்பட்டி புஷ்பராஜ் வந்திருக்காங்க. பண்ணைப்புறத்திலேருந்து மணிகண்டன், ஆய் ப்ரோ இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலேருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்கள், அருமை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி குறிச்சாங்கினியிலேருந்து அசோருதீன் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லி கழுதாவளி சுந்தரம் சசிகலா வந்திருக்காங்க. வணக்கங்களோடு கொழும்பு 15 மோதுரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பற்றிலிருந்து ஜான் ஏகாம்பரம் வந்திருக்கிறாரு. அன்பு கலந்த வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி மஸ்கெலியா கங்கைவத்தியைச் சேர்ந்த செல்வரத்னம், சிவஜோதி, ஸ்ரீமுருகன், பத்மநாதன், லோகுநாதன் இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரா ரேவதி பிள்ளை அவுலுத் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. மூதூர் பட்டத்திலேருந்து வடிவேல் வந்திருக்காங்க. வசந்தத்தின் அபிமான நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி இரவு நேர வணக்கம் நண்பா, நான் புகவந்தலாயிலேருந்து ரேகா. குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இணைத்துட்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆய் அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள்னு வாகரையிலேருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ப்ரோ நிகழ்ச்சியோடு நாங்களும் மாளிகாவத்தையிலேருந்து சந்திரா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கேயனோடையிலேருந்து ஜியாத் வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் யாழ்ப்பாணம் இனுவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாங்க நானோவிலேருந்து ஜெகதாஸ் வந்திருக்காங்க. சரி உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: அது கடமை. கடமை
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 10 மணி.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2 775 0 0 1 அல்லது 0312 2 775 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்
1: அண்ணா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது
1: அண்ணா? இல்ல மோகன்.
0: எப்படி இருக்கீங்க மோகன்?
1: ஒரு
0: பாடல்
1: வேணும். எனக்கு இந்த பாலூட்டி வளர்த்த கிளி படம் கொடுத்து பாத்துக்கிளி அந்த பாடலே
0: முடிந்தால் என்ன கேட்டுட்டே இருங்க தானே. சரியா?
1: ஓகே. நான்
0: யாரெல்லாம் எடுத்துக் கொள்ள போறீங்க?
1: அம்மா தந்தை தெரியல, அம்மா தந்தை மன்சூர், கந்தலாய் சிப்பான், கொங்கு பயணம் மூத்தா சினேகம், மற்றும் அட்டாளை சேனார் நவசால், மற்றும் எனது மகன் கிஷான், கொச்சிக்கிற ஈடன், மகன் வந்து கிஷான் டிலக்ஷன் டிலக்ஷிகா, எனது மருமகள் பலகலத்துறையின் மருமகள் தஞ்சனி ரம்யம்மா அஷானி, மற்றும் எனது சகோதரர் செல்வம். உங்களுக்காக எனக்காக கேட்போம்னா
0: அனைவரும் நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312-875-001 அல்லது 0312-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில்லையா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு?
1: பெண் போனா, இந்த பெண் போனா, இவ பின்னாலே என்
0: கண்
1: போட்டு வீட்டுப்பிள்ளை படத்தில்.
0: ஆமா, எங்க வீட்டுப்பிள்ளை படத்துல சுசீலா மற்றும் டிஎம்எஸ் பாடின பாடல் தானே?
1: பாடி
0: சரி, கேட்டுட்டே இருங்க. தாரேன், நன்றி.
1: நன்றி, நன்றி.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

அருமையான மனது பறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆக்கவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான இரவு நேர வணக்கங்கள். நான் பகவந்தனாவை பெரிய அல்பட மேற்பிரிவைச் சேர்ந்த புகைப்பட கலைஞன் ஜெயராமன் சந்திரகுமார், அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அவங்க குடும்பத்தோடு இணைந்து பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலேருந்து ஒரு பாடல் வேணுப்பாம். சரி, கேட்டுட்டே இருங்க. என்ன அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், எங்களையும் இணைத்து கொண்டு பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி விது, அனு, ராயு, வினோகுமார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இணைந்திருக்காங்க. வாகரையிலேருந்து குமார் தான் இந்த மெசேஜை நமக்கு போட்டிருக்காரு. வசந்த நிலா நிகழ்ச்சியில் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். புதுச்சேரியை கோவிந்தப்பேட்டையிலேருந்து வீரமணிவாளன் இணைந்திருக்கிறாங்க. பொதுவிலிருந்து பாடகர் ஜியா அவர்கள் இணைந்திருக்கிறார். அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் தம்பி, சுகமாக இருக்கிறீங்களா? நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அருமையான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் வேளையில் எனக்கும் ஒரு பாடல் வேணும், தருவீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட தாய் தந்தை படைத்தானோ இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா என்ற பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டால் தாய் தந்தை உடைத்தானோ அப்படிங்கிற பாடல் வேணும்னு சொல்லியிருக்காரு. சரி, சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணியத்தேன கண்ணா தான் கேட்டிருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி கணபதி மனோகரன் இணைந்திருக்கிறாங்க. சத்யஜோதி அளவட்டியிலிருந்து அன்பான இரவு நேர வணக்கங்களோடு பாரத விலாஸ் படத்திலிருந்து 40 வயதில் என்ற பாடலை தாருங்க அப்படின்னு சொல்லி அன்பு நெஞ்சம் மர்சூக் இணைந்திருக்கிறாரு. அன்பான சகோதரர் நலமா சவுதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு

சேன் வாழ்த்துக்கள், மருதமுனை அன்பு உறவுகளுக்காக பால் தாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மறக்கவும் முடியவில்லை, வெறுக்கவும் முடியவில்லை. என்னையும் என் காதலியும் விட்டு தூரத்தில் போனவளை, அழகான அந்த நினைவுகள், காத்து கிடந்த நாட்கள், உன் பெயரும் அவள் உச்சரித்த அலைவரிசை, அழகுக்காய் ஒரு கவிதை, அவளுக்காக ஒரு பாடல். நிலவை போல உதித்து நிலவை போல மறைந்தால், நினைத்து பார்க்கும் நேரமெல்லாம் நெஞ்சுக்குழி பதபதைக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு நம்ம மருதமுனை கவிஞர். சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: முப்பது மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.
1: பாட்டு பாடவா

0: கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 0 1 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுரும், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை கூட நீங்கள் பதிவிடலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: நான்
0: நானும் சுகமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ளலாம்? சரி, எல்லாருக்காவும் கேட்கலாம். நன்றி.

0: கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினோடாக இப்போது வந்திருக்கிறது. யாரும் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மாதுளை.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நான் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் வானல் பெட்டின் சத்தத்தை குறைச்சிருவோமா? அப்புறம் இப்பதான் நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
1: நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களே.
0: அது நாம வசந்தம்னாலே நல்ல பாட்டுதானே போடுவோம் இல்லையா?
1: ஆயிட்டானே.
0: சரி சொல்லுங்க. அப்புறம்
1: நல்ல எனக்கு ஒரு பாட்டு தாங்களே, அங்கே காற்று வாங்க போலின்.
0: காற்று வாங்க போனா காற்று தானே வரும். நீங்க ஏன் கவிதை வாங்கிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்க எனக்கு.
1: ரெண்டே சேர்த்து வாங்கிட்டு வருவோம்.
0: காற்றும் கவிதையும் ரெண்டே சேர்த்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா?
1: ரெண்டே சேர்த்து வாங்கிட்டு வந்தா தானே நல்ல.
0: சரி ஓகே, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நாங்க எங்க குடும்பத்தாரும் வசந்தம் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து.
0: சரி நன்றிமா.
1: வணக்கமே.
0: நன்றி நன்றி நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் வளர்ப்பினை ஏற்படுத்துங்க. 0312 275 0301 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: ஃபாரூக்.
0: கொழும்பு 13 ஃபாரூக். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். கொழும்பு 13 எப்படி இருக்கு?
1: நன்றி.
0: என்ன பாட்டு? நன்றி.

பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் இறுதியாக ஒருவர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஃபாரூக்.
0: ஃபாரூக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் ஃபாரூக். நீங்க தான் இன்றைய இறுதி நேர், சொல்லுங்க.
1: கடைசி கிடைச்சது மிக்க சந்தோஷம்.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள அடுத்த பாடலுக்கு ஃபாரூக்?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரோஷான் ரிஷான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேத்தி சச்சு லியானா, அம்பாந்தோட ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜித், மும்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாசருக்கும், பரபாநகர் பைதாவுக்கும், கல்குமர் ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்த கேக்கும், அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பாட்டு ஒன்று போடுங்க கடைசியாக.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஸோ இன்றைய நாளில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மனது மறக்காத பழைய பாடல்கள், இல்லை ஒரு தத்துவ பாடல்களோடு ஆரம்பித்து அப்படியே நிறைய எம்ஜிஆர் அவர்களின் பாடல்கள் தான் இன்றைய தினம் கேட்டோம். அது என்னமோ தெரில, சில நேரம் மோட்டிவேஷனாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் பக்கம் போகிற காற்று அப்படியே எம்ஜிஆர் பக்கம் கொஞ்சம் அதிகமாக வீசிட்டு போயிடுது. அதனால தான் நிறைய நாம் கேட்டு ரசித்த, நான் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இன்றைய தினம் உங்களுக்காக தந்திருந்தோம். ஸோ விடைபெற்று செல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இதே மெட்டிலேயே ஒரு பாட்டு தருவோம்னா இல்லை, இந்த ஒரு பாடலை தந்துட்டு உங்களை எல்லாத்தையும் அப்படியே குஷிப்படுத்திட்டு விடைபெற்று போகலாம் அப்படின்ருக்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டை கேட்டதோடு அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சியாக அப்படியே இந்த இரவை வந்து என்ன பண்ணிடுங்க, இனி இரவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் முறை விடைபெறும் நான் வந்து என்றும் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையட்டும்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

வசந்தம் FM.lk.lk.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் FM. வசந்தம் FM.

Hey.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

Bussendom FM.

தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர்

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்களே. சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன் தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன் தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 www.vasthamfm.rk என்ற இணையதள பக்கமாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு பெரிய பிரம்மாண்டமான கோரிக்கைகள் எதுவுமே வேண்டாங்க. இன்னைக்கு நாங்க செய்ய போற வேலையை உண்மையா செய்வேன், என்னை நம்பி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சிருப்பேன் அப்படின்னு இந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை இன்றைய நாளுக்கான எண்ணமா நீங்க வந்து மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாமே இந்த அதிகாலை காத்தோட கரையட்டும். ஒரு புது மூச்சோட புது நம்பிக்கையோட இந்த வியாழக்கிழமை நாங்க சந்தோஷமா ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான சிந்தனை நாங்க இப்போ கேட்கலாம். ஒவ்வொரு நாளுமே நாம எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த அதிகாலை வேளையில ஒரு கப் டீயோ இல்லனா ஒரு கப் காஃபியோ எடுத்துட்டு ஜன்னல் வழியை பார்க்கும்போதுதான் புரியும், வாழ்க்கைங்கிறது நாம ஓடுற ஓட்டத்துல கிடையாது, இந்த மாதிரி அமைதியான சின்ன சின்ன நொடிகள்ல தான் இருக்குதுன்னு. முன்னாடி செய்த தவறுகளை நினைச்சு கவலைப்பட எதுவுமே இல்லைங்க. தவறுகள் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது நாள் நம்மள நாமே செதுக்க ஒரு சிறந்த வாய்ப்பா கூட இருக்கலாம். எந்த விதமான கவலைகளுமே இல்லாம இந்த நாளை வந்து நீங்க சிறப்பான ஒரு நாளாக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்க சிறப்பானதாக மாற்றினா மட்டும்தான் முடியும் இல்லையா. எனவே ஒரு சந்தோஷமான நாளாகவும் சந்தோஷமான எண்ணங்களோடும் இந்த நாளை நீங்க நேர்மறை எண்ணங்களோட ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் என்னோட இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0712-775-3 அதே போல 0712-775-3 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக நினைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆயிக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளும் இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி.

வாழ்த்துக்கள் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 21 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, டிக்கோய தர்வாலை மேற்பிரிவு நேசரீலம், துரைராஜ் மகாலட்சுமி தம்பதிகளுடைய செல்வ புதல்வி துவாசினி துரைதா சென்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு அம்மா மகாலட்சுமி, அன்பு அப்பா துரைராஜ், அண்ணா துலக்ஷன், அன்பு தங்கை பிரவீனா, தாத்தா பாட்டி பெரியம்மா, அதே போல பெரியப்பா சித்தாமார்கள் சித்திமார்கள், மாமா முரளி, அத்தை இதயா மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக துவாசினி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பதிலளிக்க அந்த கொள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. மாத்தலை ரெக்னோ ஆர்டர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் குமணி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு சொந்தங்கள் யாவரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. வத்தலை அக்பர் டவுன் வந்து கருணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுக்கேடிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். துளசுள்ள பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈஸ்வான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழுக சுந்தரம், ரமணிலட்சுமி, உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எஜேந்திரி சிவாஜில அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு சுமதுரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களும் ஜிமிலா, மும்தாஜ் பேக்கம், சாந்தினி, அர்ஷனிக்கரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாத்துகை சின்னத்தம்பி மற்றும் பனாவத்தை சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்த கொள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரான் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் கேம் வலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அன்பு மனைவி ஜெயா, மகன் மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு முருகேஷ் வட்டவழிந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். காலை நேர வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர் பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி லதா, மகன் ராஜாக்காவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஜெகதேஷ் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இன்றைய விடியல் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நெல்லமுடன் வல்லமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கனகாலந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், திப்பா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பு கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. ஆணையம் பதிலிருந்து அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் டிலக்ஷி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பு கேட்டுக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக ரசலகம குசல் ராஜா, அதே போல பெரிய கல்லாறு உதயன், அதே போல பெரிய நிலாவணி கிருஷ்ணா, அதே போல சிறுசாமி பிரபாத் மற்றும் நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மிஸ் கிளிய சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வைக்கும் பாடல் காதலுக்கு மரியாதை தெரிவிப்பதற்காக.